நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 7 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி, இன்று வியாழக்கிழமை. நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நாளொரு குரல். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்படுதல் என்று. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக்கிட்டு போவதில்லை.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்காராம். அதனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போகலாங்களா?
5: என்ன சொல்கிற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்போ இந்த பீச்சுக்கு
5: என்னடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
8: தாத்தா
5: சொல்றாங்கன்னு
8: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
9: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
10: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
9: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
10: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
9: என்ன வழி, இதை கேளுங்க மன்னா.
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
12: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
13: ஆமா மன்னா.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. காணாமல் போனவர் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:00 to 8:15 வரையிலும் 8:30 to 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் தும்பல் மற்றும் அலர்ஜி குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை நிபுணர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் சோபியா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. மாலை 6:20 to 7:00 வரையிலும் 7:02 to 7:15 வரையிலும் 7:25 to 8:00 வரை மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

9 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15, 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை 7:08 நேரங்களில் செய்திச் சுருக்கமும் இடம்பெறும். காலை 8:15, பகல் 2 மணி, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இனி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் கல்லுல்லா அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:30 முதல் 9 வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, சென்னை அஞ்சல், ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு, பக்கலா ராமதாஸ் அவர்களின் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் குமார் அவர்களின் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்களின் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 வீர பெருமகன் சாவர்கர், சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை. 11:40 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மண்ணின் வனமும் வானொலியும் இசைச்சித்திரம். 12 மணிக்கு வளமான பாரதம், பாரத பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, சிவகௌரி அவர்களின் பாட்டு, தாயினும் நல்ல திருநான சம்பந்தர் தேவாரம், சொன்மாலை திருநாவுக்கரசர் தேவாரம், ஆளாந்தான் உகந்தது சுந்தரம் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரர்கள், மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் மற்றும் ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை இயக்கம் கங்கை அமரன்.

ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு, 7:30 பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவக்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8 மணிக்கு திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். ஒன்பது 9:30 நாடக மலர் உள்ளம் கவர் கல்வன், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன். இந்நாடகத்தில் பங்கேற்போர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம் முரளிதரன்,

எம் விஜய் மேனன், டி ஜனார்த்தனன், ஜே தனலட்சுமி ஆகியோர். அமைப்பு ஏ பி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இரவு 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்களின் சேவை செய்திகள் கேட்கலாம். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 6 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, இரவு 8 மணிக்கு திருக்கல்யாணம், வெள்ளி ரிஷபங்களில் பரிவேட்டை வீதி உலா. கடலூர் வட்டம் வில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78 ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு வாகனங்களில் தெய்வங்களின் திருவீதி உலா. மயிலாடுதுறை மாவட்டம் திருநல்லூர் பெருமணம் திருவெண்ணியும்மை உடனாகிய ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு படிச்சட்டம் திருவீதியுலா காட்சி. நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டில் நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்தான் போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா

0: இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14.
3: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 6:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதே சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடு, வெளியே போக விடுறா.
0: உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 14ஆம் நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
8: சரி, வெயிலுக்கு முன்னாடியே காலையிலேயே நிலத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். டீ கடை வந்துருச்சு, உக்காந்து ஒரு சுக்கு டீ குடிச்சிட்டு போவோம். அந்த எஃப்எம் ஆன் பண்ணிட்டு ஒரு சுக்கு டீ போடணும், பாட்டை கேட்டுக்கினே டீ குடிப்போம்.

0: கண்டா
1: பாட்டி. நன்றிண்ணா. ரோட்ல வர்றது காத்தமுத்து போல இருக்க. ஆமா காத்தமுத்து தான். காத்தமுத்த நண்பா, காத்தமுத்த நிலுப்பா நிலுப்பா.
2: ஏப்பா கருத்தமுத்த, ஏன்ப்பா கத்துற?
1: வாப்பா வா, ஒரு டீ ஷர்ட் போலாம். வாப்பா
2: இல்ல வண்டப்பா வண்டப்பா வண்டப்பா.
1: வா காதமுத்த, வா சைக்கிள் ஒரு ஓரமா விட்டு வா. நண்பா பக்கத்துல உட்காருப்பா, இன்னொரு சுக்கு டீ போடணும்.
3: கருத்த முத்து தம்பி, டீ ரெடி.
1: ஆ சரிண்ணா சரிண்ணா. காதமுத்த இந்த டீ குடிப்பா. எப்ப பார்த்தாலும் பொருள் வாங்க, நான் தான் போயிட்டு வரோம் டவுனுக்கு. இன்னைக்குன்னா நீ போயிட்டு வரா, என்ன விசேஷம்?
2: காதமுத்த ஒண்ணு இல்லப்பா, என் மச்சான் குடும்பத்தோட வந்திருக்கான்.
1: ஓஹோ,
2: அதான் காலையில டவுன்ல போய் இந்த காடை இருக்குல்ல,
1: ஆமா
2: அத வாங்கிட்டு வந்தோம்ப்பா.
1: ஓ பரவாயில்ல காதமுத்த, மச்சானுக்கு வித்தியாசமா சாப்பாடு போலன்னு நினைச்சா.
2: ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் நம்ம கோழி மீன் ஆடு இப்படிதான் சாப்பிடுறோம்.
1: ஆமா
2: சரி, ஜப்பானிய காடை அத போய் வாங்கிட்டு வருவோம். அது நல்லா பொச பொசன்னு நல்லா இருக்குதான்ப்பா.
1: ஏன் காதமுத்த, என்கிட்ட சொல்லிதுனா ஒரு சின்ன ஆடு குடிக்குது, அதனாச்சும் குடுத்துருப்பா.
2: காடையில ஒரு டேஸ்ட் இருக்கு.
1: ஓஹோ,
2: என் மச்சான் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால அத போய் வாங்கிட்டு வந்தோம்ப்பா.
1: சரி சரி காதமுத்த, நான் கோழி வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறேன், ஆனா ஜப்பானிய காடை வளர்க்கலப்பா இது வரைக்கும்.
2: ரொம்ப ஈஸியான ஒரு வளர்ப்புன்னு சொல்றாங்க, நல்ல வருமானம் தரக்கூடியது.
1: அப்படியா, பரவாயில்ல. அதனுடைய வளர்க்குற முறை, தொழில்நுட்ப முறை, பராமரிக்கிற முறை, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
2: ஜப்பானிய காடை வளர்ப்புல சின்ன இடம் இருந்தா போதும். நம்ம கிராமத்துல எல்லாம் கூரை விடு இருக்குல்ல,
1: ஆமா
2: அந்த அளவுக்கு கூட இருந்தா போதும்பா.

0: பின்னாடி என் தோட்டம் இருக்குது காத்தம்பத்தி, நீ சொல்ற அளவுக்கு.
1: அந்த கொட்டாயில நீ வளர்க்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி,
1: ஒண்ணு இல்லப்பா, நீ இந்த வளர்க்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளு.
0: தெளிவா சொல்ற, கேட்டுக்கிறேன்.
1: இந்த ஜப்பானிய காடை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது குஞ்சா இருக்கும் போது அது குளிர் தாங்காது.
0: ஓஹோ,
1: அந்த குளிர் தாங்காத ஒரு சூழ்நிலையில வச்சிருந்தீங்கன்னா அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: ஐயோ,
1: அதனால ஆழ்குள முறை பராமரிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உமி, மரத்தூள்

0: அது இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: ஐயோ,
0: அதனால
1: சரி
0: ஆழ்குள முறை பராமரிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உமி மரத்தூள் வைக்கல மணில தோல் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை அப்படியே பொடி பண்ணி இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: கீழே நல்லா ஒரு நாலஞ்சு பேப்பரை விரிச்சு போட்டு அது மேல இத கொட்டி இத சுத்தி ஒரு வட்ட வடிவுல என்ன செஞ்சுக்கணும், ஒரு தடுப்பு மாதிரி செஞ்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: நகரத்துல கூட செஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா வெளிக்காத்து உள்ள போக கூடாது, அந்த மாதிரி ஒரு கூண்டு கூண்டா நம்ம தயார் பண்ணிக்கணும்.
1: என்ன டின்னுக்குது வீட்டுல ஒரு பத்து டின்னு,
0: அதுல இருந்து கூட நீ தயார் பண்ணிக்கலாம்.
1: ஓ சரி சரி.
0: சரியா? அப்புறம் இந்த குஞ்சுகளை கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடிய நாம பல்பு போட்டணும்.
1: ஓஹோ,
0: அதாவது ஒரு பல்பு வந்து நம்ம வந்து அந்த ஒயர்ல போட்டு தொங்க விட்டு,
1: ஆமா, அந்த கோழி பண்ணையில தொங்க விடுமா,
0: அதை கூட இன்னும் கீழே தொங்க விடணும். இந்த காடை வந்து ரொம்ப சின்னது தானே,
1: ஆமா ஆமா,
0: அதனால ஒரு அடிக்குள்ளாரே இருக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்பதான் நல்லா சூடு அது உடம்புல படும்.
1: சரி சரி.
0: சரியா? இந்த மாதிரி பராமரிக்கணும். கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா கூண்டு முறை பராமரிப்பு செய்யலாம்.
1: ஓஹோ, அது எப்படியா?
0: கூண்டுகள் நம்ம செஞ்சு ஒரு கூண்டுல வந்து நிறைய காடைகளை வந்து நம்ம விடும்போது அந்த காடைகளோட எச்சம் வந்து கூண்டுல இருந்து கீழே விழுந்துடும். அப்ப காடைகளும் சுகாதாரமா இருக்கும்,
1: சரி,
0: எந்த நோயும் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். சரியா? இந்த குஞ்சு காடைகளை முதல் ரெண்டு வாரம் நம்ம கூண்டுகள்ல வச்சு ப்ரூடிங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வட்ட வடிவுல ஒரு அட்டை செஞ்சு இல்ல தகரத்துல செஞ்சு குளிர் அடிக்காம பாதுகாக்கணும் அப்படின்னு. இந்த ப்ரூடிங் சொன்னோம்ல, அது வந்து எப்படி இருக்கணும்னா 2.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், இப்படிதான் நம்ம அந்த கூண்டு தயார் பண்ணிக்கிட்டு 40 காடை குஞ்சுகளை முதல் 2 வாரம் அதுல நம்ம வளர்க்கலாம். இந்த கூண்டுகள்ல நான் என்ன சொன்னேன், 60 வாட் பல்பு அதை பொருத்திக்கணும்.
1: சரி சரி.
0: அந்த ஹீட் ரொம்ப முக்கியம்.
1: ஆமா.
0: சரியா? இந்த செயற்கை முறையில வெப்பம் அளிச்சோம்னாதான் நாம அந்த குஞ்சுகளை காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப கோழி குஞ்செல்லாம் வந்து முட்டையில இருந்து வெளியில வரும்போது அது உடம்புல ஃபுல்லா முடியோடயே இருக்கும். ஆனா இந்த ஜப்பானிய காடை இருக்குல்ல, அது அப்படியே உடம்பு தான் இருக்குமே ஒழிய லேசா 1-2 முடி தான் இருக்கும். அதனாலதான் அது குளிர் தாங்காது. இன்னொன்னு, குஞ்சுகளை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடணும்.
1: சரி சரி.
0: இந்த 2 சென்டிமீட்டர் உயரத்துல இந்த ஆள் கூளம் விரிக்கப்பட்டு அதன் மேல வந்து 2 அடுக்கு செய்தித்தாள் பரப்பப்பட்டு அப்புறம் அந்த புரூடர் அமைப்பு அப்புறம் அந்த பல்பு போடுறது எல்லாம் ரெடியா வச்சுக்கணும்.
1: சரி.
0: சரியா? அதுக்கு பிறகுதான் காடை குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நாம விடணும். பல்பு வந்து ஒரு 2 அங்குலம் மட்டும்தான் வந்து காடைக்கும் அதுக்கும் கேப் இருக்கணும், அந்த அளவு கொஞ்சம் கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சூடு அதுக்கு கரெக்டா கிடைக்கும். இந்த 3.5 அடி விட்டம் உள்ள ஒரு வட்டத்திற்கு 3 இல்லைன்னா 4 60 வாட் பல்பு தேவைப்படும். சரியா?
1: சரி சரி.
0: 150 குஞ்சுகளை 10 நாள் வயது வரை நம்ம இதுல வளர்க்கலாம். குஞ்சுகள் வளர வளர இந்த வெப்பம் கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம்பா. அதாவது வார வாரம் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே வரலாம். ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சின்ன குஞ்சு இல்லையா, டக்குன்னு நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால தீவனம் கொடுக்கறதுலையும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும்.
1: ஆமா கதமுத்த.
0: ஆமா. நீ என்ன தீவனம் கொடுக்கலான்னு இருக்க
1: கதமுத்த? கோழிக்கு போற தீவனத்தை அதுக்கும் போட வேண்டியதான்.
0: அப்படிலாம் இல்லப்பா. இந்த ஜப்பானிய காடை வளர்ப்புல இந்த தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்றது ரொம்ப முக்கியம். எப்ப உனக்கே புரியுது இல்ல, இது வந்து ரொம்ப சின்ன குஞ்சா இருக்கு, வாய் ரொம்ப சின்னது, அப்ப கொஞ்சம் பெருசு பெருசா இருந்ததுன்னா இதெல்லாம் முழுங்கவே முடியாது. அப்ப நம்ம பவுடர் மாதிரி நல்லா தூளாக்கிதான் இதுக்கு கொடுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: சரியா? இந்த தீவனத்திலேயே வந்து இந்த குஞ்சு காடை தீவனம்னு நம்ம தனியா தயார் பண்ணிக்கணும், வளர்க்காடை தீவனத்தை தனியா தயார் பண்ணிக்கணும், அப்புறம் முட்டைக்குன்னு நம்ம காடை வளர்க்குறோம் இல்லையா, அந்த தீவனத்தை தனியா தயார் பண்ணிக்கணும்.
1: ஏன் கந்த முத்த, இந்த தீவனங்கள்லாம் கடையில போய் வாங்கணுமா இல்ல நாமளே தயாரிக்கணுமா?
0: தயாரிச்சுக்கிட்டு தான்ப்பா நல்லது. மக்கா சோளம் அப்புறம் கம்பு சோயா மொச்சை தவிடு மீன் தூள் அப்புறம் புண்ணாக்கு அப்புறம் கிழிஞ்சல் இதெல்லாம் வச்சு தயார் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்காச்சோளம் எண்ணெய் நீக்கிய தவிடு அப்புறம் தவிடு எண்ணெய் அப்புறம் எண்ணெய் நீக்கிய சோயா முச்சை உப்பு கிழிஞ்சல் அப்புறம் சுண்ணாம்பு கல், டைகால்சியம் பாஸ்பேட்டு, அப்புறம் மினரல் மிக்சர்னு சொல்லக்கூடிய

0: நுண் தனிம கலவை, அப்புறம் லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் மெத்தையோனின்னு ஒரு மருந்து, அப்புறம் வைட்டமின் கலவை, அப்புறம் கோலின் குளோரைடு, அப்புறம் பூஞ்சன கொல்லி அது கொஞ்சம் உண்டு. இதெல்லாம் சேர்த்து நம்ம தயார் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தீவனத்தை கொடுக்கணும்ப்பா,
1: குறைஞ்ச செலவு தான் ஆகும்.
0: ஆமாம்ப்பா, அந்த அரை கிலோவுக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 ரூபா செலவாகும்ப்பா. இப்ப ஜப்பானிய காடை வளர்ப்பு சம்பந்தமா நான் உனக்கு இவ்வளவு செய்தி
1: சொன்னேன்,
0: உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? உனக்கு ஆர்வம் வந்துருச்சா?
1: நல்லா புரிஞ்சுதா காத்தமுத்த? நம்ம ஊர்ல யாருமே இதை செய்யல. இந்த ஜப்பானிய காடை வளர்ப்ப நான் பண்ணி நல்ல லாபம் அடைஞ்ச ஒரு பெரிய ஆளா வரமாறானே காத்தமுத்த. அடுத்த தடவை மச்சான் வீட்டுக்கு விருந்தாடியா வந்தா என் வீட்டு காடை தான் அன்னைக்கு சமையல.
0: கட்டாயமாப்பா, நீ எப்போதும் சொன்னா அதை செஞ்சிடுறப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி கட்டமுத்து, நான் சீக்கிரம் கிளம்புறேன். மச்சான் மச்சான் பிள்ளைங்களாம் ரெடியா இருப்பாங்க.
1: சரி சரி,
0: நான் போய் இதை என் பொண்டாட்டி கொடுத்தாதான் சீக்கிரம் சமைச்சு. மத்தியானம் நானும் ஒரு புடி பிடிக்கலான் இருக்கேன். நீ என்ன எங்க வீட்டுக்கு பக்கம் வரியா?
1: காத்தமுத்தா, நீ சொல்ல சொல்ல எனக்கு எச்சி ஊறுதுப்பா ஜப்பானிய காடையை சாப்பிடணு.
0: சரிப்பா, மத்தியானம் வந்துருப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரெண்டு டீ சாட்டம்ல, இந்தாங்கண்ணா பணம்.
2: நன்றி தம்பி.
1: காத்தமுத்த, நான் கிளம்புறேன், நீயும் புறப்பட.
0: சரி, போயிட்டு
1: வரட்டுமா? பார்த்து போயிட்டு வா.
3: நேயர்கள், இதுவரை ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும், மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்குறி

0: உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயகம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இருவரிச்செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு

0: குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 268,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: அதிக மரங்கள் சிறந்த மழைப்பொழிவு மற்றும் மழைநீர் மேலாண்மைக்கு வழிவகுக்கும் என்பது பொதுவான அறிவு என்றாலும் கூரை தோட்டங்களின் மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட நன்மைகளில் ஒன்று மழைநீர் வடிகாலை தடுக்கும் திறனாகும். ஒரு பச்சை போர்வை உறிஞ்சுதல் அதாவது கிரீன் பிளாங்கெட் அப்சார்ப்ஷன் மூலம் நீர் சுழற்சிக்குள் மனித புழுவை தக்க வைக்க உதவுகிறது. பின்னர் அது ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு திரும்புகிறது. அதிக பருவமழை பெய்ய வாய்ப்புள்ள ஒரு நாட்டில் மழையை பயன்படுத்த கூரை தோட்டம் சரியான ஒரு தேர்வாகும். தாவரங்கள் மழையை உடனடியாகவும் திறமையாகவும் பயன்படுத்துகின்றன. மேலும் பிற்கால பயன்பாட்டிற்காக அதிகப்படியானவற்றை சேமித்து வைக்கின்றன. கூரை தோட்டங்கள் மூலம் 80 விழுக்காடு மழைப்பொழிவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இவை மேலும் இயற்கை வாழ்விடங்கள் மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பெருக்குகின்றன. கூரை தோட்டங்கள் விலங்குகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடங்களை வழங்குகின்றன. பசுமை போர்வை அல்லது தாவர உயிர் அடர்த்தி அதிகரிக்கும் இடங்களில் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு அவசியமான இவை பிற சிறிய விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளின் இருப்பை அதிகரிக்கின்றன. கூரை தோட்டங்கள் மேலும் இடத்தை முழுமையாக பயன்படுத்தும் செயல்திறன் கொண்டவை. நகர்ப்புற குடியிருப்புகளில் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் இடங்களில் கூரைகளும் அடங்கும். பசுமை கூரைகள் அந்த இடத்தை பயன்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். அதே நேரத்தில் கட்டிடத்தின் குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அண்டை சூழலுக்கும் பல நிலையான சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்குகின்றன. இந்த பசுமையான இடங்கள் குடியிருப்பாளர்கள் வெளிப்புறங்களை ரசிக்கவும் பழகவும் பொழுதுபோக்கு மற்றும் பிற சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறந்த பகுதிகளாக அமைகின்றன. மேலும் நகர்ப்புற தோட்டக்கலை அல்லது விவசாயத்தை நோக்கிய சமூக முயற்சிக்கு பங்களிக்க ஆர்வலர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பை வழங்குகிறது. கூரை தோட்டத்தின் இதர நன்மைகள் யாவை என பார்த்தோமானால் கட்டிடத்தில் உருவாகும் அனைத்து மக்கும் சமையலறை கழிவுகளையும் மறுசுழற்சி செய்து நிர்வகிக்கும் சமூக உரம் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்க கூரை தோட்டம் ஒரு சரியான காரணமாகும். இரண்டாவதாக, தோட்டம் அமைக்க பெரிய திறந்தவெளி வசதிகள் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு கூரை தோட்டம் ஒரு திறமையான மற்றும் பயனுள்ள

0: உள்ள தீர்வாகும். கோரை தோட்டங்கள், கழிவுகளை பிரித்தல், பிளாஸ்டிக்கை முறையாக அகற்றுதல் மற்றும் கார்பன் தடயத்தை குறைக்க தங்களால் இயன்றதை செய்வதற்கான சமூக பொறுப்பை அதிகரித்தல் போன்ற பிற சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள நடைமுறைகளை ஊக்குவிக்கின்றன. அடுத்து ஒரு ஆற்றல் மிக்க எதிர்கால விவசாய முறையாக கருதப்படும் ஹைட்ரோபோனிக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் எதிர்கால விவசாய முறையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. உலக மக்கள் தொகை 9 மில்லியன் நெருங்கி வருவதோடு இடைவிடாத மக்கள் தொகை வளர்ச்சியும் சேர்ந்து தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நிலையான வாழ்க்கையை வழங்குவதில் மனித குலத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை முன்வைக்கிறது. தற்போதைய முன்னேற்றத்தை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வழிதான் ஹைட்ரோபோனிக்ஸ் பயன்பாடு ஆகும். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது பொதுவாக மண்ணற்ற விவசாயத்தின் ஒரு வடிவமாக அறியப்படுகிறது. இது மணல், சரளை மற்றும் கூடுதல் ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய இயற்கை அடிமூலக்கூறுகள் அல்லது திரவத்தில் ஆனால் மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் செயல்முறையாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நேற்று முதல் முறையாக புதுடில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் 12 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எவருக்கும் எபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. சிலம்பக் கலையை பள்ளிகளில் கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருது பெற்று திரும்பியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் திரு பழனிவேல் கோரியுள்ளார். வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் June 2 வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. நேர்கள் கேட்கவிருப்பது புதுவை புதுமை.
4: காணாமல் போனவர் சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
5: அது 2வகுப்பு குளிர்சாதன பெட்டி. இரவு 9 நெருங்கிக் கொண்டிருந்தது. மாலதியும் அவள் கணவர் மாயவனும் வண்டியில் தந்திருந்த இரவு உணவை அப்போதுதான் உண்டு முடித்திருந்தனர். மாலு, படுக்கை போட்டுடவா, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து படுக்கிறனே. சரி என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து நாவல் ஒன்றை விட்ட இடத்திலிருந்து படிக்கத் தொடங்கினாள் மாலதி. அலைபேசியில் கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தார் மாயவன். சென்னையிலிருந்து தலைநகரம் செல்லும் அதிவேக விரைவு வண்டி அது. அண்மையில் உருவாக்கப்பட்ட வண்டி என்பதால் புதிதாக நவீன வசதிகளுடன் இருந்தது. அவ்வப்போது பணியாளர்கள் சுத்தம் செய்து தூய்மையை பாதுகாத்து கொண்டிருந்தனர். ஆழ்கடலில் மிதந்து செல்லும் படகு போல் மெல்லிய அசைவை தந்து ஓடிக்கொண்டிருந்தது வண்டி. ஒவ்வொருவராக விளக்கை அணைத்து உறக்க உலகில் நுழைந்து கொண்டிருந்தனர். மாலு, நேரமாச்சு, என்று படுக்கையை விரித்தார் மாயவன். மாலு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு படுத்து கண்களை

மூடினாள். டெல்லியில் இருக்கும் தம்பியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறாள் மாலதி கணவனோடு. திடீரென்று அட்டண்டர் ஒருவர், சார் இவர் ஏதோ சொல்றார், என்னன்னு கேளுங்க என்று 70 வயது முதியவர் ஒருவரை மாயவனிடம் அழைத்து வந்தார். அவருக்கு தெலுங்கை தவிர வேறு எந்த மொழியும் தெரியவில்லை. கட்டை விரலும் சுண்டு விரலும் தவிர ஏனைய விரல்களில் மோதிரங்கள் மின்னின. சார் உங்களுக்கு என்ன வேணும், நான் எங்க போகணும், அதை நீங்க தானே சொல்லணும். அவரிடம் மௌனம். சுற்றும் முற்றும் தேடினார். மாலு எழுந்திரு, உனக்கு தெலுங்கு தெரியுமே, இவர்கிட்ட பேசு. மாலதியும் அவரிடம் பேச முற்பட்டாள். நீங்க தனியாவா வந்தீங்க? பதில் இல்லை. உங்க கூட யார் வந்திருக்காங்க? தெரியலையே. அதற்குள் 4-5 பேர் கூடிவிட்டனர். ரெஸ்ட் ரூம் போக வந்திருப்பார், எந்த பக்கம் போக வேண்டும் என்று மறந்திருப்பார். அவர்கிட்ட செல்போன் இருக்கா பாருங்க மேடம். அன்னையா செல்போன் வச்சிருக்கீங்களா? பதில் இல்லை. சட்டை பையிலிருந்து பர்ஸ் எடுத்து மாலதியிடம் தந்தார். அதில் கற்றையாக பணம் இருந்தது. ஏடிஎம் கார்டு இருக்கா பாருங்க. மாயவன் அவரை அருகில் அமர வைத்து தண்ணீர் குடிக்க தந்தார். அட்டண்டர் டிக்கெட் பரிசோதகரை அழைத்து வர சென்றார். அப்படியே அயர்ந்து கண்களை மூடினார் அந்த பெரியவர். விழியோரம் நீர்த்துளி உருண்டோடி சிதறியது. மாலதி, இவருக்கு மறதி இருக்கிறதோ என்றார் மாயன். மாலதியின் நினைவு பின்னோக்கி ஓடியது. அப்பா இராணுவத்தில் இருந்தார். அப்போது மாலதிக்கு 7 வயது இருக்கும். அதுவரையில் குடும்பத்தை தன்னுடன் வைத்திருந்தவர் அடிக்கடி வரும் மாறுதலால் பிள்ளைகளின் படிப்பு தடைபடக்கூடாது என்று கிராமத்தில் தன் பெற்றோரிடம் குடும்பத்தை விட்டு சென்றார். இதனால் அம்மாவின் பொறுப்பு கூடி போனது. 3 பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டு மாமன் மாமியருக்கும் வேலை செய்ய வேண்டி வந்தது. அதிலும் பாட்டி இது சரியில்லை அது சரியில்லை என்று எப்போதும் குற்றப்பத்திரிக்கை வாசித்துக் கொண்டிருப்பாள். தாத்தா பரமசாது, அவருக்கு மனைவி சொல்லே மந்திரம். ஸ்டவ் வைத்து சமையல் செய்து பழக்கப்பட்ட அம்மா விறகு அடுப்பில் சிரமப்பட்டாள். வயலில் வேலை செய்பவர்களுக்கும் அறுவடை களையெடுப்பு போன்ற சமயங்களில் மதிய உணவு தயாராக வேண்டும். உதவிக்கு ஆட்கள் இருந்தாலும் வேலை பளு கூடும். மூத்தவளாக இருந்த மாலதிக்கு அம்மாவை பார்த்தால் பாவமாக இருக்கும். தம்பியையும் தங்கையையும் பள்ளிக்கு தயார் செய்து அழைத்து போவாள். மாலை வேளைகளில் அவர்கள் படிப்பையும் பார்த்து கொள்வாள். அம்மா மாலதியை நினைத்து பெருமைப்பட்டாள். ஒரு நாள் அம்மா பாட்டியிடம், அத்த வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமா? ஏண்டி, அப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கு? குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் நல்லா இருப்ப. அப்பாவின் 2 தமக்கைகளையும் பக்கத்து ஊரில் கல்யாணம் செய்து தந்திருந்தார்கள். அடிக்கடி 1 வாரத்திற்கு குறையாமல் வந்து ஓய்வெடுத்து போகும் அத்தைகள். ஒரு உதவியும் செய்யாமல் ஊர்வம்பு பேசுவதும் அம்மாவை வேலை வாங்குவதும் மாலதிக்கு பெரிய வருத்தம். காலம் எவருக்கும் காத்திருப்பதில்லையே. இப்போது மாலதி 12ஆம் வகுப்பிலும் தம்பி 10ஆவதிலும் தங்கை 8ஆவதிலும் இருந்தனர். ஊர் திருவிழாவிற்காக 1 வாரமாக வீடு களை கட்டியிருந்தது. அன்று மாலை 6 மணிக்கு மாடத்தில் விளக்கேற்றி விட்டு வந்தாள் அம்மா. அன்று வாழைக்காய் பஜ்ஜியும் கேசரியும் செய்ய சொல்லியிருந்தாள் பாட்டி. உதவிக்கு பக்கத்து வீட்டு குமாரியை அம்மா அழைத்திருந்தாள். பின்கட்டு சமையலறையில் வாழைக்காய்களை குமாரி மெல்லியதாக சீவித்தர அம்மா பக்குவமாய் கலந்து வைத்திருந்த கடலை மாவில் தோய்த்து பெரிய வாணலியில் போட்டு எடுத்தாள். முன்கட்டு வாசலில் அத்தைகளின் குடும்பங்களோடு தாத்தா பாட்டி குதூகலம். மாலதி எல்லோருக்கும் தட்டில் எடுத்து வந்து தந்து கொண்டிருந்தாள். மாலதியை விட 1 வயது பெரியவன் பெரிய அத்தையின் மகன். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிப்பவன். இந்தா மாலு, தண்ணி கொண்டா, நீயே போய் எடுத்துட்டு வா. ஏண்டி கட்டிக்க போறவன்னு மரியாதை இல்லையா? உடுமா, இவளெல்லாம் எவன் கட்டுவான்? உடனே பாட்டி, மாலு இந்தா சொம்புல தண்ணி கொண்டாந்து கொடு அத்தானுக்கு. இவள் பதிலே சொல்லாமல் நடந்தாள். பாட்டிக்கு அது மான பிரச்சனையாகிவிட்டது. பொண்ணு அடக்க ஒடுக்கமா வளர்த்தாதானே என்று எழுந்து சமையற்கட்டுக்கு வந்தவள், உனக்கு சூடு போட்டாதான் திருந்துவ என்று அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டை ஒன்றை எடுத்தாள். பதறிப்போன அம்மா, வேணாத்த என்று தடுத்து போராடியதில் அம்மாவின் வலது கையில் சூடுபட்டு ரணமானது. கடைசி வரை அம்மாவிற்கு அந்த தழும்பு இருந்தது. அந்த வீட்டில் யாரும் இவர்களுக்கு பரிந்து பேசவில்லை. பக்கத்து வீட்டு குமாரியும் அவள் அம்மாவும் வைத்தியரிடம் அழைத்து போனார்கள். அவர் பச்சிலை அரைத்து கட்டு போட்டார். மறுநாள் பள்ளிக்கு சென்ற மாலதி தன் அப்பாவிற்கு நடந்தவைகளை எழுதி கடிதம் அனுப்பினாள். அதன் பின் அம்மா யாரிடமும் பேசுவதில்லை. தன் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொண்டாள். அடுத்த 1 மாதம் வேகமாய் ஓடியது. மறுநாள் முதல் விடுமுறை. மாலை 5 மணிக்கு வீட்டு வாசலில் வந்து நின்ற குதிரை வண்டியில் இருந்து இறங்கினார் மாமா, அம்மாவின் அண்ணன். அம்மா பெட்டிகளோடு தயாராக இருந்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் தங்கையையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் மாமா. அடுத்த 1 மாதத்தில் அப்பா இராணுவத்தில் இருந்து வெளியில் வந்தார். நகரத்தில் மனைவி குழந்தைகளோடு வீடு பார்த்து குடியேறினார். அம்மாவும் பிள்ளைகளும் அதற்கு பின் பாட்டி வீட்டிற்கு செல்லவே இல்லை.
அப்பா தன் பெற்றோரிடம்

ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். உங்களை நம்பி குழந்தைகளையும் உமாவையும் ஒப்படைச்சேன், வேலைக்காரியா நடத்திட்டீங்களே. அப்பாவிற்கு தேசிய வங்கி ஒன்றில் காசாளர் வேலை கிடைத்தது. மாலதியை மாமா தன் மாயவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தம்பி தங்கை என்று எல்லோரும் படித்து வேலையில் அமர்ந்து அவரவருக்கு குடும்பமும் அமைந்து விட்டது. ஆண்டுகள் வேகமாக ரயிலை போலவே நகர்ந்தன. அப்பா பணி ஓய்வு பெற்றார். நகரத்தில் ஒரு வீடும் கட்டியிருந்தார். அம்மாவும் அப்பாவும் அங்கு இருந்தனர். விடுமுறை நாட்களில் எல்லோரும் கூடுவர். அன்பால் கட்டிய மாளிகைக்கு அத்தைகள் ஒரு நாளும் அழைக்கப்படவில்லை. ஒரு நாள் அப்பா இரவு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது தடுமாறி விழுந்தார். அருகில் இருந்த சுவரின் விளிம்பில் தலை இடித்து கொண்டது. பெரிதாக காயம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக காது கேட்பது குறைந்து போனது. அது மட்டுமில்லை, ஒரு நாள் நடைப்பயிற்சிக்கு சென்றவர் திரும்பி வீட்டிற்கும் வரும் வழி மறந்து போயிருக்கிறார். தெரிந்தவர்கள் பார்த்து அழைத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டனர். அம்மா பயந்து போனாள். அதற்கு பிறகு அவரை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாள். குழந்தையைப் போல அப்பாவை பார்த்து கொண்டாள். நன்றாகவே இருப்பார், திடீரென மறதி வந்துவிடும். சில சமயங்களில் அம்மாவின் கையில் உள்ள தீக்காய தழும்பை பார்த்து உன்னையும் பிள்ளைகளையும் அங்கே விட்டிருக்க கூடாது என்று வருத்தப்படுவார். இருவரையும் இனியும் தனியாக விடக்கூடாது என்று பிள்ளைகள் முடிவு செய்தனர். மாலதி அப்பாவிடம் பேசி பார்த்தாள். அப்பா, எங்க கூட கொஞ்ச நாள் இருங்க, தம்பி வீட்டுல கொஞ்ச நாள் இருங்க, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மாலு, எனக்கு என்ன, எப்பவாவது மறந்துடுறேன், அதான் அம்மா பத்திரமா பாத்துக்கிறாளே, கொஞ்ச நாள் நாங்க இங்கேயே இருக்கோமா. அதற்கு மேல் என்ன பேசுவது, 5 ஆண்டுகள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதன் பின்னர் ஒரு நாள் விடியலில் வராண்டாவில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தவரை காணவில்லை. வெளிகேட் திறந்திருந்தது. அம்மா எப்போதும் பூட்டிதான் வைப்பாள். மரகதம் வேலைக்கார பெண்மணி வந்தால் கூட அழைப்பு மணியை அடித்த பின்பே அம்மா திறந்து விடுவாள். எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் அப்பாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் தொலைக்காட்சியில் விவரம் தந்து கண்டுபிடித்து தருபவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று போட சொன்னார்கள். செய்தித்தாள்களிலும் அறிவிப்பு செய்தனர். காவல் நிலையத்திலும் புகார் எழுதி கொடுத்தனர். அதற்கும் ஒரு வழியும் திறக்கவில்லை. தொலைக்காட்சியில் காணாமற் போனவர் பட்டியலில் அப்பாவின் படத்தை பார்த்து அம்மா கதறியதை இப்போது நினைத்தாலும் நடுங்குகிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் ஹரித்துவார் காவல் நிலையத்திலிருந்து உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சாமியார் ஒருவர் திடீரென இறந்து விட்டதாகவும் அவரது பையில் இருந்த அடையாள அட்டையில் முன்னாள் இராணுவ வீரர் என்ற விவரம் கண்டு அழைத்ததாகவும் செய்தி வர அவர்கள் இங்கு சொன்னதால் அம்மாவோடு ஹரித்துவார் சென்று அடையாளம் தெரியாமல் மாறியிருந்த அப்பாவை கண்டு மனம் உடைந்து போனது. இப்போது மாலதியின் நினைவில் ஆடியது. அங்கேயே அப்பாவின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு ஊர் திரும்பினர். அதன் பின் அம்மா அதிக நாள் இல்லை, 3.5 மாதம்தான் இருந்தாள். என்ன மாலு, அப்பா ஞாபகமா? ஆமாங்க. என்னாச்சு, இவரை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல டெல்லி வந்துடும். மாலதி அந்த மனிதரின் கைவிரல்களில் இருந்த மோதிரம் ஒன்றில் SR என்ற ஆங்கில எழுத்து பொறிக்கப்பட்டிருந்ததை கவனித்தாள். பின்னர் அவரிடம் அந்த மோதிரத்தை காட்டி யாருடைய பெயரது என்று வினவினாள். அது என்னோட பேரு தான்மா. என்ன பேரு? அதுவா தெரியலையே. சுற்றி இருந்தவர்கள் சங்கரராமன், சாந்தாராம், சிவராமன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். உங்க பசங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? நானா நானகாரன்னு கூப்பிடுவாங்க. உங்க சிநேகிதர் எப்படி சொல்லுவாரு? டேய், சீனிவாச ராவன்னு கூப்பிடுவாம்மா. அவ்வளவுதான். சுற்றி இருந்த எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள். தங்களுக்காக ஸ்டேஷனில் காத்திருக்கும் தம்பிக்கு இந்த விவரத்தை சொல்லி ஏதாவது செய்ய சொன்னாள் மாலதி. மாயவன் வண்டியில் இருந்த டிக்கெட் பரிசோதகரின் கையில் இருந்த பயணிகள் விவரப்பட்டியலில் சீனிவாசராவ் என்ற பெயர் உள்ளதா என்று பார்த்தார். இல்லை. அடுத்தடுத்த பெட்டிகளில் பார்க்க போதிய அவகாசம் இல்லை. இந்த சங்கடம் ஏதும் அறியாமலே வண்டி புதுடெல்லி ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது. இப்போது எல்லோரும் கலைந்து போனார்கள். அவரவர் இறங்கும் அவசரத்தில் இருந்தார்கள். மாலதியும் மாயவனும் கூட்டத்தில் சீனிவாசராவ் எங்காவது சென்றுவிடப் போகிறார் என்று கவனமாக பார்த்து அவரையும் இறக்கினர். தம்பியும் தம்பியின் மனைவியும் காத்திருந்தனர். அதே சமயத்தில் தம்பியின் ஏற்பாட்டில் முன்பதிவு செய்யும் பெட்டிகளின் பட்டியல்களோடு 2 ரயில்வே அதிகாரிகள் வெள்ளை சீருடையில் நின்றனர். B2 கோச்சில் சீனிவாசராவ் படுக்கை எண் 21, கோமதி சீனிவாசராவ் 23 என்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 மணி நேரமாக கோமதி அம்மா இவரை காணாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தது தெரிந்தது. நெல்லூரில் ஏறியவர்கள் இவர்கள். டெல்லியில் உள்ள மகனின் இல்லத்திற்கு செல்லுகிறார்கள்.
மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சீனிவாசராவ். ஒரு விபத்தில் இப்படி ஆகிவிட்டது. சற்று நேரத்தில் ராவின் மகனும் வந்து சேர்ந்தார். தந்தையை

0: மீட்டு கொடுத்ததற்கு கண்ணீர் மல்க மாயவனின் கரங்களையும் தம்பியின் கரங்களையும் பிடித்து கொண்டு நன்றி சொன்னார். இத்தனை அமளியிலும் மனைவியை கண்டதும் சீனிவாசராவ், நீ எங்கம்மா போயிட்ட என்னை விட்டுட்டு என்றாரே பார்க்கலாம். கோமதியம்மாள் கண்களை சேலை தலைப்பில் துடைத்து கொண்டு கணவரின் கரங்களை பற்றி கொண்டாள். மாலதியின் தலையில் கை வைத்து நல்லா இருமா என்றார் சீனிவாசராவ். கோமதியம்மா நா தள்ளி என்று மாலதியை கட்டி கொண்டாள். காரில் வீட்டிற்கு செல்லும் போது அக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அம்மா அப்பாவை பார்க்கற மாதிரி இருந்தது தானே? ஆமா தம்பி, மனசு பாரமெல்லாம் குறைஞ்சி லேசாயிடுச்சு என்றாள் மாலதி.
1: இதுவரை காணாமல் போனவர் சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள்.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
5: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில்

0: உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்திநகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான 5 திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா்.

0: வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேயர்கள் கேட்கவிருப்பது
2: நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று இந்த சர்க்கரை நோயினுடைய தொடர்ச்சியில் ஏற்கனவே சொன்னது போல வந்துட்டு Type 1, Type 2, இன்சுலின் டிபெண்டன்ட், நான் இன்சுலின் டிபெண்டன்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து பரிசோதனை செஞ்சுக்கணும், எவ்வளவு அளவுல இருந்தா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இதுல முக்கியமானது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி 90-130 மில்லிகிராம் அளவுக்கு இருந்தா நல்ல கண்ட்ரோல் நடக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 160 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 120-130 மில்லிகிராம் வரைக்கும் இருந்தா 170 கூட ஓகே. ரொம்ப வயதானவங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் கிளைசிமிக் கண்ட்ரோல், அதாவது ரொம்ப ஒரு டைட்டா குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருது. சோ அதனால வந்து நம்ம வந்து 90-30 சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் 130-160 சாப்பிடுறதுக்கு பின்னாடியும் நம்ம வச்சாலே போதும். இது இல்லாம வந்து 3 மாதங்களில் தங்களது சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அதை நம்ம வந்து HbA1c கிளைகோசைட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்றோம். அந்த கிளைகோசைட் ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா 7 வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 7.1-8 ஓகே பரவாயில்லை, 8 மேல பூவர் கண்ட்ரோல், 7 வச்சீங்கன்னா எக்ஸலன்ட், 7.1-8 குட், 8 மேல இருந்தா பூவர். சோ அப்ப என்ன நம்ம அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது, 1, நம்ம மாத்திரைகளை சரியா எடுத்துக்கல, இல்ல நம்ம உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணல, 3 உடற்பயிற்சி சரியா பண்ணல, சோ இல்ல மாத்திரை வேலை, 4 காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம உடனே மருத்துவர் அணுகணும், இல்லைன்னா நம்ம வந்து இதனால வரக்கூடிய பாதிப்புகள். இப்ப நம்ம அந்த பாதிப்புகளை பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். சிறுநீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோயில உறுப்புகளை பாதிக்க பாதிப்படக்கூடியது.

0: பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, மூளை செயலிழப்பு, அதாவது வந்து பக்கவாதம் வருவது போன்ற பிரச்சனைகளை வந்து இது உருவாக்குது. சோ இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சக்கரை நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பார்க்கணும் வச்சுக்கங்களே, மருந்துகள் வந்து முக்கியம், கட்டவரல் நம்ம எப்படி முக்கியமோ, உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடு. இந்த உடற்பயிற்சி நம்ம சொல்லும் பொழுது டாக்டர் எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு, நான் எவ்வளவு உடற்பயிற்சி பண்ணும், அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தபடி அவங்களால பண்ணக்கூடிய உடற்பயிற்சியை மேற்கொண்டாலே போதும், நடக்கிறது ரொம்ப சிறந்த உடற்பயிற்சி, ஸ்விம்மிங் பூல் இருந்தா ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் இருந்தா சைக்கிளிங் பண்ணலாம். சோ அதனால வந்து எந்த ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் எந்தவித அவசியமும் கிடையாது. இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய உடற்பயிற்சியை 30 நிமிடங்கள் வாரத்தில் 5 நாட்கள் பண்ணி மருந்துகளையும் உணவு கட்டுப்பாடையும் கடைபிடிப்பதன் மூலமாக சர்க்கரை நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நல்வழியில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பரிசோதனைகளும் மருந்துகளும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற,
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இணையதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம். மக்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 7:31. நேயர்களே, வணக்கம். மக்களை நிகழ்ச்சியில உங்களுக்கான இன்றைய எஃபிபி கொஸ்டின் முதல்ல சொல்லிடுறேன். ஐபிசிஏ அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்சஸ்ல 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது? அதாவது ஐபிசிஏவில் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது? இதுதான் இன்றைக்கான உங்களோட எஃபி கேள்வி. ஸோ இதற்கான சரியான விடை தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்குள்ள போயிட்டு வணக்கம் மக்களே போஸ்டர்ஸ் இருக்கும், அந்த போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. சரியான விடை சொல்லக்கூடிய எல்லாருடைய பெயர்களும் வந்து நிகழ்ச்சியோட நிறைவா படிக்கப்படும். ஐபிசிஏ அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்சஸ், அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, சிவிங்கி புலி, ஜாகுவார் மற்றும் பூமா போன்ற 7 பெரும் பூனை இனங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய தளம் தான் வந்து இந்த ஐபிசிஏ. சோ மறுமுறை உங்களுக்காக எஃபி கொஸ்டின் சொல்றேன். ஐபிசிஏவில் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது? பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

பார்ப்பது ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்தி குறித்து தெரிஞ்சுக்கலாம். கூடங்குளம் அணுமின் நிலையத்துல ஆபரேட்டர் பணிக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன்ரி ட்ரைனிங் பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் ஒரு 15, டர்னர் 5, மொத்தம் 266 இடங்கள் இருக்கு. பிளஸ் டூ அப்படி இல்லைனா ஐடிஐ தான் வந்து இதற்கான கல்வி தகுதியாக சொல்லப்படுது. 29/6/2026 அன்னைக்கு உள்ளபடி 18 முதல் 24 வயது வரை பூர்த்தி ஆகியிருக்கணும். தேர்ச்சி முறைன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அண்ட் வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இருக்கு. ஆன்லைன்ல தான் இதற்காக நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் வந்து 100 ரூபாயின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. SC ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 29 மற்ற விவரங்கள் வேணும் அப்படின்னா NPCIL carriers.co.in அப்படின்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். அண்ட் வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, IBCA-வில் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல நம்ம வணக்க மக்களை போஸ்டர்ஸ் கீழே நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா வந்து தெரிஞ்சுக்கலாம் பாடல் கேட்டுட்டு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு உங்களுக்கான எஃபி க்வெஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஐபிசிஏவின் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்சஸ் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் வணக்கம் மக்களே அப்படின்ற பேஸ்புக் போஸ்டர் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் சரியானதுன்னா உங்களோட எல்லாரோட பேருமே வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் வந்து படிக்கப்படும். அண்ட் ஐபிசிஏ அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிங்கப்புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, சிவிங்கப்புலி, ஜாக்வார் மற்றும் பூமா ஆகிய 7 பெரும் பூனை இனங்களை பாதுகாக்கிறதுக்காக உலகளாவிய ஒரு தளமா வந்து செயல்படுது. பெரும் பூனை இனங்களை பாதுகாப்பதற்காக பல நாடுகள் மற்றும் பல அமைப்புகளோட கூட்டமைப்பாக 2024 ஆண்டுலதான் வந்து இந்த கூட்டணியும் வந்து நிறுவப்பட்டிருக்கு. வனவிலங்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் ஆதரிக்கும் 95 பெரும் பூனை இனங்கள் வாழும் நாடுகள், அப்படி இல்லைன்னா அது வாழாத நாடு, அதோட அறிவியல் அமைப்பு, நிறுவன பங்கீட்டாளர்கள் ஆகியோர்லாம் வந்து இந்த கூட்டணியில் அடங்குவாங்க. மட்டும் இல்லாம பெரும் பூனை இனங்களுக்காக சர்வதேச ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி அண்ட் வெற்றிகரமான பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் பகிர்றதுக்காகவே வந்து இந்த கூட்டணி வந்து செயல்படுது. சோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது வந்து கணக்கிடப்படுது. இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான FB க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன் ஒரு முறை சொல்றேன். IBCA-வில் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது? சரியான விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்க்குள்ள வணக்கம் மக்களே போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்லுங்க. சோ ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா உங்களோட பேரும் நிகழ்ச்சியோட நிறைவா படிக்கப்படும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிலக்கரி நிறுவனத்துல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. நிலக்கரி நிறுவனத்துல மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிரிவுல எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கு. பிஇ பிடெக் தான் வந்து இதற்கான கல்வி தகுதி. 30/4/2026 அன்னைக்கு வரைக்குமே 18-30 வயசுக்குள்ள வந்து ஆகியிருக்கணும். ஆன்லைன் தேர்வு முறையில தான் வந்து தேர்ச்சி முறை இருக்கு. அண்ட் வந்து நேர்முக தேர்வும் இருக்கு. விண்ணப்பிக்கக்கூடிய முறைன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமா வந்து 1160 ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. SC/ST பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 11. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா coalindia.in என்ற இணையதள முகவரியில நீங்க செக் பண்ணலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான க்வெஸ்சன் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஐபிசிஏவில் அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்சஸ் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் அமைச்சிருக்கீங்க, உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே சரியான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம்.

ஆக்சுவலா இந்த ஐபிசிஏ வந்து நம்ம இந்தியாவில தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சோ இந்தியா மக்கள் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரிய பூனைகள் வாழக்கூடிய அனைத்து நாடுகளையும் வந்து இந்த சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்புல வந்து சேருமாறு இந்தியா வந்து வலியுறுத்திக்கிட்டே வருது. அண்ட் 2026 புதுடெல்லியில நடைபெறக்கூடிய உலகளாவிய பெரிய பூனைகள் மாநாட்டில் பங்கேற்கவும் வந்து நாடுகள் பலவற்றுக்கு வந்து அழைப்பும் வந்து விடுத்திருக்கேன்.

0: அண்ட் இந்த ஐபிசிஏ அப்படின்னா என்னன்னா, ஐபிசிஏ பேரவை என்பது ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து கொண்ட ஒரு உச்சபட்ச முடிவெடுக்கும் அமைப்பா வந்து இந்த ஐபிசிஏ செயல்படுது. இதுல வந்து செயல் திட்டங்கள், பாதுகாப்பு உத்திகள் மற்றும் நிதி வழிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிப்பதுன்னு இந்த பல வேறான பணிகளையும் வந்து இவை செஞ்சிட்டு வருது. பூனைகளோட வாழ்வாதாரங்கள், பூனைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே இந்த ஐபிசிஏ அமைப்பு வந்து உருவாகியிருக்கு. இப்போ ஒரு சில காரணங்களால பெரிய பூனைகளுக்கு எல்லாம் வந்து ப்ராப்ளம் வருது இல்லையா, அதாவது காடழிப்பு, உள்கட்டமைப்பு வந்து விரிவாக்கம் பண்றது, நகரமயமாக்குறது, இந்த மாதிரியான காரணங்களாலும் வந்து இந்த பூனைகளோட வாழ்விடங்கள் எல்லாம் பறிக்கப்படுது. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்துது. சட்டவிரோதமா பண்ணக்கூடிய வேட்டை, சட்டவிரோதமா வனவிலங்கு வர்த்தகம் பண்றது, குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தோல் உடல் பாகங்கள்லாம் எடுத்து வந்து விற்பனைக்கு பயன்படுத்துறது, இதை எல்லாமே வந்து தடுக்கிறதுக்காகவும் வந்து இந்த ஐபிசிஏ அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. நம்ம கேட்ட அந்த எஃபி கொஸ்டின்க்கு வந்தெல்லாம் எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம், ஐபிசிஏவில் 26வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ இதற்கான சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா அப்படின்ற சரியான விடை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாமா. பிரபு வீரா ராஜபாளையம், என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால், வீரமணிபாலன் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை, கி ரவிச்சந்திரன் பெரியவளையம், வெண்ணெய் கணேசன் பொன்னியம்மேட, அன்பு ராணி வீரதுரை அரியலூர், ரமணி வில்வம் செங்கல்பட்டு, ஹேமலதா, சோ சண்முக சுந்தரம் மதுரை, அந்தோனிராஜ் சென்னை, கலைவாணி கணேஷ்மா செஞ்சி சிங்கவரம், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான் பாபு முள்ளக்காடு, ஆனந்தமுருகன் பூலுவபாளையம், சந்திரசேகர் செய்யார் ரமணி வில்வம் செங்கல்பட்டு, வேலுமணி சுப்பிரமணியன் தனலட்சுமி பெங்களூர். சோ இவங்க எல்லாருமே சரியான விடையை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். அண்ட் இன்னைக்கு வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். வரும் இந்த பாடலோட வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.
1: செல்ஃபி எடுக்கறேன்னு சொல்லி மொபைல் வாங்குறேன்.
2: ஏன் உன் போன்ல எடு?
1: இதுல கேமரா நல்லா இருக்கு.
3: எட்ரா
4: ஏய் யானை ஹைட்டா இருக்கு, போட்டோ எடுங்கயா.
2: வா எடு, சா வச்சிரோடா.
4: கை ஏன் இப்படி நடுங்குது? எங்க போட்டோ காட்டுங்க. தாங்க
2: வாட்ஸ்அப் பண்றேன்.
1: நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட பைக்ல போகணும்னு ஆசை.
5: அது என்ன ஆசை?
1: அத ஆசைப்படுறாள்.
4: சரி நாங்க கார்ல போறோம், நீங்க பைக்ல வாங்க. பை மாப்ள.
1: நீ டிண்டர்ல இருக்கியா? ஜாயிண்ட் அடிப்பியா?
2: ஜாலியா இருக்க, நைட் மச்சான் தானே. என்ன ஃபேமிலி உங்க ஃபேமிலி? யாரு கிட்ட இவனை சேவ் பண்ணீங்க? ஏன் நான் வரவன வெயிட் பண்ண மாட்டீங்களா? மனுஷனை கொஞ்சம் பொறுமை வேணும்.
1: ஜாலியா பேசி வாங்குறது.
6: என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அவர் போன் பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும்.
2: வேணுமா பேபி? இத்தனை மொத்தத்தில் இஷ்டம் இல்ல, இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்க. ஹேய் அசிபா,
7: நான் என் பொண்டாட்டிகிட்ட எதுவும் மறைக்கிறதே இல்ல. இந்த இன்னொரு போனை தவிர
8: இல்ல என் கூட சண்டை போடுறதுனால உங்ககிட்ட பேசுறியா, இல்ல அவன் கூட பேசணும்னு என்கிட்ட சண்டை போடுறியா?
6: புரியல.
8: இல்ல எனக்கு புரியல.
9: என்ன தம்பி புரியல?

0: இன்னைக்கு காலையில ரமேஷ பார்த்த, மத்தியானம் சுரேஷ பார்த்த, ஆனா பிரதீப் கிட்ட சொன்னா அவன் கத்துவான். One of the best days in my life.
1: எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பண்ணாம இருக்க மாட்டேன். எப்படி தெரியாம பண்ணலாம் தான் பாப்பல்ல.
2: சுத்தமா ஜாலியா இருக்க.
0: ஓயோல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. We miss you பிரதீபா.
1: ஐயோ நிக்கி, அது பசங்களோட அப்ப சரக்கடிக்க போனது.
0: ஓல்ட் பாஸ்வேர்ட் சொல்லு.
3: வாழ்றா. காணாமே.
0: வேணுமே.
3: காணாமே.
0: எனக்கு வேணும் சொல்லு.
3: 250495.
0: இது சோபியோட டேட்டா பத்தானே?
1: ஏய் இது என் வைக் நம்பர்.
0: ஏ போட்டோ.
4: மாமா மர்க்கையா.
5: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற தன்மையின் அடையாளமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026 மறுதேர்வுக்கான தயார் நிலை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உயர்மட்ட வழிகாட்டுதல் குழுவின் தலைவரான டாக்டர் திரு கே ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் போதுமான அடிப்படை வசதிகளையும் மேலும் மாணவர்களுக்கு உகந்த சூழலையும் உறுதி செய்வதற்கு சம முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் எவருக்கும் எபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கிடையே எடுத்துச் சென்று கையாள்வதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நேற்று புதுடெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்ம புதுவை ஷோ வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஏரியால இருந்து எந்தெந்த ஸ்பெஷலான விஷயத்தெல்லாம் சொல்ல போறாங்க தொடர்ந்து கேட்போம் வாங்க.
2: எல்லாரும் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பரபரப்பா அவங்க இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. சோ இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே. நம்ம பாண்டியில எந்த ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பாட்டை எல்லாருமே விசிட் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டா இருக்கும். சோ ஆமாங்க, இது நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் இப்ப புள்ளியனூர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசலாம். அவங்க இந்த ஸ்பாட்டை பத்தி என்ன நினைவுகள்.

0: எல்லாம் சொல்றாங்க, அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம், குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்னோட நேம் வரும் கேட்டு என்னோட ரேஞ்சு கேட்டு சொல்லிருக்கீங்க மேம். நீங்க நல்லா இருக்கேன். ஓகே மேம், உங்களோட நேம் என்ன மேம்? எனக்கு ராதிகா. ஓகே மேம். ஓகே மேம், இந்த ஊர் எப்படி சொல்றீங்களுக்கு? இந்த ஊர் வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்தவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நடந்து கூட போவோம்,

0: ஏன்னா அப்ப வந்து அவங்க வந்து போகும்போது சைக்கிள் இந்த மாதிரி நடந்து அப்படியே போயிடுறாங்களா. இத்தனை சிக்கு வந்து பக்கத்துல போனாலே பைக் கேட்கிறாங்க, ஏதாவது கிறிஸ்துமஸ் போனாலும் பைக் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சார்? இதை கேட்டுட்டுக்க நிறைய நேயர்கள் அவங்க வீட்டுல இருக்க கிறிஸ்து எல்லாருமே இப்படிதான் இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஓகே மேம், வேற என்ன மேம் நீங்க நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே பண்ணுங்க.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 8:30 12:12 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆர்ஜே ஜோ வெளியூர்ல போய் சூப்பரான விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. என்னென்ன சொல்றாங்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
1: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் போலயே, ரொம்ப எழுதுறது பேசுறது.

0: ஓகேவா இங்கிலீஷ்ல? ஓகே, ஸோ இங்கிலீஷ் டீச்சர் எப்படி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்கிறதுங்கும் போது மிஸ்ஸும் அதில் ஒரு ரோல் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எப்படிதான் ஜாலியான டீச்சர்? ஓ, ஜாலியான நம்ம கிட்ட கிட்ட ஃபுல்ல இந்த பிளாக் மாதிரி ஒரு கேஸ்டிங் கேட்டால் அந்த கொஞ்சம் ஸோ ஓகே, இப்போ ஸ்கூலில் லன்ச் எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ அதை எப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எப்படி சாப்பிடுவீங்க? நல்லா ஜாலியாக மாதிரி சாப்பிட்டு சாப்பிட பழம் இருக்கா இல்லை என் டிஃபன் பாக்ஸில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது காலையிலே
1: அப்படின்றத தொடர்ந்து கேளுங்க. இது ஏப்ரல் 1 2 5 என்றும் உங்கள்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 8:42 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம ஆஜேஜோ வெளியூர்ல இருந்து நிறைய விஷயம் அங்க இருக்கவங்களை வச்சு கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்போம் வாங்க.
3: எல்லாருமே இங்க சுத்தி பார்த்து இருப்பாங்க. இங்க நிறைய விஷயங்கள் இப்ப சுத்தி நடந்துருக்கு. அப்படி காத்து எல்லாம் சின்ன சின்ன சின்ன இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த வெயிலுக்கும் அடுத்து அந்த காத்து அடிக்கும் போது நல்லா அழகா இருக்கு. சோ இங்கேயே இருக்கலாம் போல அப்படின்னு தான் இருக்கு. எனக்கே இப்படி தோணுது. சோ இங்க இருக்கிறவங்களுக்கா இந்த ஊர் எப்படிலாம் இருக்கும் ஓகேவா? சோ இந்த ஊரை பத்தின பல நினைவுகளை சொல்றதுக்காக நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கமா? நீ எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் சொல்லு, இன்னைக்கு ஒர்க் ஹாலிடா சார்?
4: இன்னைக்கு பக்ரீத் இல்லையா? இல்லைங்களா?
3: ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு இந்த ஊரு எப்படி சார்? நேட்டிவா இல்ல அங்கே நான் சிஸ்டம்
4: இல்லமா? சொந்தவர் தான். சொந்தவர் தான் பக்கத்துல ஒரு வில்லேஜ்.
3: ஓகே சார். அப்புறம் வந்து இந்த ஊரை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி சார் இருக்கு ஊரு?
4: ஊரு நல்லா சிறப்பாக இருக்கு. இது பாத்தீங்கன்னா தலைவர் பக்கத்துல சாமி சரி இந்த சைடு போனோம் அப்படி நல்ல ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த மாதிரி கிராம மக்கள் எல்லாம் வந்து போனது நல்ல ஒரு மையமான பகுதி தான் வெள்ளியூர்.
3: ஓகே. நான் இப்ப நாங்க வந்து இந்த வெள்ளியூருக்கு வரணும்,

0: பாண்டில இருந்து வரணும்னா எப்படி
1: பாண்டியில இருந்து கிட்டதாமா? இது ஒரு 9 கிலோமீட்டர் தான் பாண்டியில இருந்து. பாண்டியில இருந்து பாத்தீங்கன்னா, பாண்டியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவுண்ட் நிறைய இருக்கு. பஸ் வந்து 3 குளம், அப்புறம் வந்து 6 மணிநபுரம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கோட்டமேடு போயிட்டு அப்படியே 5 ஆசிரியர்ல வந்தா அப்படியே வருது. மாதா கோயில் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மாதா கோயில் நல்ல சிறப்பா இருக்கும். எங்க இருந்து இருக்கிற எல்லா வட்டார பகுதி மக்களும் வந்து மாதா கோயில்ல வந்து இரவு தங்குறது போறது இந்த மாதிரி இருந்துட்டு போவாங்க. அதேமாரி ஈஸ்வரன் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில், இது வந்து சோழர் காலத்து கோயில்னே சொல்லலாம். திருவிழா காலங்களும் நல்ல சிறப்பாக தான் போகும். சிவன் கோயில் நிறைய மக்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமான கோயில் கோயில், அது ஒரு நல்ல சிறப்பான இடம் தான் கோயில். நிறைய பகுதி மக்கள் வந்து வந்து திரும்பி பார்க்குற ஒரு இடம் வச்சு.
0: ஸோ அப்புறம் வெளியூர்ல இருந்துல இப்ப இந்த திருவிழாவுக்கு இந்த பௌர்ணமி கிருஷ்ணன் கோயில் இருக்கு அப்படிலாம் இப்ப வெளியூர்ல இருந்துலாம்
1: கண்டிப்பா வெளியூர்ல பாத்தீங்கன்னா திருக்காண்டின்னு ஒரு பகுதி இருக்கு. அது பாத்தீங்கன்னா மகாமகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். மகாமகம் பாத்தீங்கன்னா சுற்றுவட்டத்துல இருக்கிற அத்தனை மக்களும் வருவாங்க, பக்கத்து மாவட்டம் இந்த மாதிரி நிறைய மக்கள் வருவாங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் திருக்காண்டி. பாத்தீங்கன்னா மகாமகத்துல இருக்கு 3 ஆறு சந்தனிக்கிறேன்னா சக்கராமணி ஆறு இந்த மாதிரி 3 ஆறு அதனால வந்து மகாமகம் கொஞ்சம் நல்லா போகும். கும்பகோணத்துல நடந்தது இல்ல அதே மாதிரியே திருத்தாங்கிலேயே மகாமகம் சிறப்பா நல்லா போகும்.
0: அந்த அளவுக்கு இங்கே நல்ல
1: அளவுக்கு சிறப்பா நல்லா போகும்.
0: அப்புறம் வந்து அந்த இடத்த மாதிரி இங்க நல்லா எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு இந்த ஊர் எப்படி சார் இருக்கு? நீங்க இப்ப வளரும் போது இருந்ததும் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை பாக்குறதுக்கு எப்படி சார் இருக்கு?
1: நிறைய மாற்றங்கள் தான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்ததுல இப்ப வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. மக்களும் அதிகமா ஒரு விரும்புற பகுதியில் நல்லா அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் கீழே இருக்கிறது. சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எவ்வளவு ஒரு தேவைக்காக வந்து இங்க ஒரு பொருளை வாங்கிட்டு போறது, இந்த மாதிரி நிறைய தேவைகளை பூர்த்தி பண்றது வீடு பகுதி ஒரு நல்ல ஒரு இடம். ஒரு அமைதியான இடம் வச்சுருக்கீங்க, அமைதியா சுற்றி அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஆடு சங்கராபரி ஆடு இருக்குங்களா, அந்த பாலத்துல கடந்து போகும்போது அது ஒரு ஃபீலா இருக்கும். வெயில் இந்த வெயில போகும்போது அந்த பாலத்துல நமக்கு நின்று பாருங்களா, அப்படி சின்ன சூப்பரா இருக்கும். அந்த ஆற்றுல தண்ணி இருக்கிறது இருக்கும், செமையா இருக்கும். ஏன்னா வெயில போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த சைடு போகும்போது டிராவல் பண்ணி அந்த பாலத்தை கடக்கும் போது அந்த வெயிலே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
0: என்னென்ன கோயில் இருக்கு, அதெல்லாம் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, வெள்ளூர்ல இருந்துதான் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதை ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஆர்ஜே ஜோ கிட்ட கேட்கலாம் வாங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை வந்துருக்கு மாதிரி கேட்டு இருக்கீங்க. நான் இப்ப வில்லியனூர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருந்தேன். சோ அந்த ஊர்ல என்னென்னலாம் நினைவுகள்லாம் இருந்துச்சு, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது என்னென்னலாம் நடந்துச்சு, இப்ப எப்படிலாம் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஊரோட என்னென்ன கோயில்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட நேயர்கள் எல்லாருமே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. சோ இந்த இடத்துல வேற என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரிதான் நிறைய தகவல்கள்லாம் அந்த ஊரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன 6 ஓடுது

அது வேற ஒரு சுகம் தெரியும் காசு அடிக்கும் சொல்லியிருக்காங்க, எங்களை வேற இன்வைட் பண்ணிருக்காங்க. சூப்பரா எல்லாருமே இந்த ஊரை பத்தி எல்லாம் சூப்பர் சூப்பரா நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியதான். சோ எல்லாருக்குமே இனிய பக்கத்தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு சோ நான் கிளம்புறேன். சோ எல்லாருக்கும் தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow 102.8.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: யார் பெரியவன்? இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டி. இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த போட்டி உண்டு. இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இந்த போட்டி உண்டு. சரி, ஒரு மனிதனுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு போட்டி வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இது. ஐந்து பொறிகளுக்குள்ளேயே யார் பெரியவன்கிற போட்டி வந்துட்டு தான். உடனே கடவுள்கிட்டே போய் முறையிட்டாங்களாம். பேசுகிற சக்தி இருக்குதே, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தான் வாங்குறான். பேசினா தான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். இன்றைக்கி எதையும் கேட்டு வாங்கி தான் உயிர் வாழ வேண்டியிருக்குது. பேச்சு இல்லைன்னா எல்லாம் போச்சு. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னுது பேசுகிற சக்தி. முதல்ல ஒரு பொருளை பார்த்தா தானே கேட்க முடியும். அதனால் பேச்சை விட பார்வை தான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் அப்படின்னது பார்க்குற சக்தி. பார்க்குறத விட பேசுகிறத விட கேள்வி ஞானம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்ம பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டால் தானே நம்மளை திருத்திக்க முடியும். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது கேட்குற சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்மந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்தித்தா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகிற விஷயத்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுக்கறது மனசு தான். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது சிந்திக்கிற சக்தி. மூச்சு விடுற சக்தி இருக்குதே, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தது. ஏன் நீ ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் கடவுள். அது எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டது. கடவுள் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருங்கள், உங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்புலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருங்க. யார் பிரிந்து இருக்கிறப்போ மனுஷன் ரொம்ப சிரமப்படுறானோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னார். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல பேசுகிற சக்தி விலகி போச்சு. ஒரு மாதம் அவனால் பேச முடியல, அவ்வளவுதான். உயிர் வாழறதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. கையாலேயே சைகை காட்டி வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்க்குற சக்தி மட்டும் பிரிஞ்சு போச்சு. மனிதனால் எதையும் பார்க்க முடியல, அவ்வளவுதான். தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கிட்டான். அப்புறம் கேட்குற சக்தி மட்டும் விலகி போச்சு. மற்றவங்க சொல்கிறது பேசிக்கிறது அவனுக்கு காதில் விழலை, அதனால் பாதுகாப்பாக இருந்தான். இதுக்கப்புறம் மனசு விலகி போச்சு. மனிதன் வந்து சிந்திக்கிற சக்தியை இழந்தான். சித்த பிரம்மை பிடிச்சவன் மாதிரி உட்காந்துருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டுறாங்க, அதை சாப்பிட்டு இவன் பொழைச்சிக்கிட்டுருக்கிறான். கடைசியாக வந்தது மூச்சு விடுற சக்தி. இப்போ அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பிச்சுது, அவ்வளவுதான். கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது, காது கேட்குற சக்தி இழந்துட்டுது, பேச முடியல, சிந்தனை கலங்கி போச்சு, மனுஷன் கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த நான்கு பொறிகளும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு தான் மூச்சு விடுற சக்தியை பார்த்து, தயவு பண்ணி நீ இந்த உடம்பை விட்டு போயிடாத, நீ போயிட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை, நாங்களும் செயல்பட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது வெளியில் தெரியுது, உன்னுடைய பெருமை வந்து வெளியில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லித்தான் எல்லாம். கடவுளுக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையாம். சரி, இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, ரொம்பவும் முக்கியமானவங்கள்லாம் அவங்க செய்கிற காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. அவங்க செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடக்கமாக செய்யப்படுகிற பணி தான் அவசியமான பணியாக அமையும். இதுதான் இதில் உள்ள தத்துவம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம். என் பையனும் அப்படித்தாங்க, செய்கிற காரியத்தில் கருத்தாக இருப்பான், அவன் செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை, ரொம்ப அடக்கமாக செய்வான் அப்படின்னார். அப்படி என்ன தான் செய்கிறான்னு கேட்டாங்க. பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்து விடுறான் சார் அப்படின்னார்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். முகத்தில் பருவா

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற தன்மையின் அடையாளமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் விழாவில் அம்மாநில காவல்துறைக்கு மதிப்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை வழங்குகிறார். குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது என்பது ஒரு காவல் படையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத ஒழுக்கம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமாகும். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வினையும் தாய்நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடகப் பதிவு ஒன்றின் வாயிலாக திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026 மறுதேர்வுக்கான தயார் நிலை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உயர்மட்ட வழிகாட்டுதல் குழுவின் தலைவரான டாக்டர் திரு கே ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் போதுமான அடிப்படை வசதிகளையும் மேலும் மாணவர்களுக்கு உகந்த சூழலையும் உறுதி செய்வதற்கு சம முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இணையதற்காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அர்ஜி சோனி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்க போன் எடுங்க, அதுல வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர் பேரு டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். நிகழ்ச்சியில முதலாவதாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சென்னை 628 திரைப்படத்திலிருந்து அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நிர்வீதி, புதுச்சேரி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.

எஸ் கவுன்சிலிங் கோட் 3805. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா, வேல் திரைப்படத்துல இருந்து. உங்களுக்கும் உங்களுடைய பாடல் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுத்து உங்க வாட்ஸ்அப் வழியா உங்களோட பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

வாட்ஸ்அப்பில் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சிவகுமார் கூத்த பாக்கத்திலிருந்து ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா உடனே வந்து வாட்ஸ்அப்லேருந்து உங்களோட ஊர் பேர் அண்ட் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: எண்கள் 7985 9851 05.

0: வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் படத்தில் இந்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், பேம்பி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி.
1: நல்ல

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேவிகாபுரத்திலிருந்து வீரமணி உங்களுக்கான பாடல் வந்துட்டு. நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா உடனே போன் எடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி, கூடவே உங்களோட ஊர் பேரையும் சேர்த்து டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க.

வாட்ஸ்அப் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ரேகா, நானவில், பிரியன், தஷ்வின், முருங்கபாக்கத்துல இருந்து என்ன செய்ய மச்சான் திரைப்படத்துல இருந்து அவங்களோட விருப்ப பாடல் வருது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்ப

0: நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டிருக்காரு, தேவா திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து இளையராஜா. உங்களுக்கான பாடல் வருது.

0: எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: முள்ளக்காடு பாபு, தூத்துக்குடி சீதாலட்சுமி, சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், கண்டமங்கலம், வில்லிவாக்கம், குபேந்திரன், நவீன் சுந்தர், முத்தரசநல்லூர், கதிரவன், கொளஞ்சநாதன், வாரியங்காவல், பாலமுருகன், குள்ளஞ்சாவடி, ராமசாமி, வாகையூர், ரஜினி சுகுமார், மேல்பட்டறை, ராஜேந்திரன், திருவெண்காடு, அந்தோனிராஜ், சென்னை, ராமகிருஷ்ணன், கொழும்புகொண்டான், வெண்ணெய் கணேசன், பொன்னியமேடு, சி பாலசுப்ரமணியம், தூத்துக்குடி, கலைவாணி, கனிஷ்மா, செஞ்சி, பாலமுருகன், கோவிந்தன்பேட்டை, லூயிஸ், செல்வராஜ், சென்னை, முத்துலட்சுமி, ரிதன்தாசன், தேனி, பண்ணைபுரம், கண்ணன், வையாபுரி, பட்டினம், சுமதி, திருவள்ளூர், ஸ்ரீனிவாசன், மதுரை, செல்வம், தேனி, ராதா, பிரியா, தேனி, உங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் விழாவில் அம்மாநில காவல்துறைக்கு மதிப்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை வழங்குகிறார். குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது என்பது ஒரு காவல் படையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத ஒழுக்கம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், இந்த புனித திருநாள் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வையும் தாய் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது பாரம்பரிய தமிழ் மண்ணின் கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே தாம் பார்ப்பதாகவும், தொன்மையான நம் நாட்டுப்புற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமையாகும் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் திரு பழனிவேல் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03, 8 ஆகிட்டு இருக்கு. மீண்டும் எல்லாருக்கும் காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு சூப்பர் சூப்பரான கொஸ்டின்லாம் எடுத்து வந்திருக்கேன். சொல்ல போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கான முதல் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சு நான் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்ணிற்கு வெளியூராக இருந்தால் 0413 போட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கான முதல் கொஸ்டின் என்னென்னா, நிலவின் மேற்பரப்பில் கால் பதித்த முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோடு சென்ற அப்பல்லோ 11 சேட்டலைட்டில் நிலாவில் கால் பதித்த இரண்டாவது நபர் யார்? சிம்பிளாக சொல்லணுன்னா, நிலாவில் கால் பதித்த இரண்டாவது நபர் யார்? எதற்கான ஆன்சர் செஞ்சுன்னா, நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆன்சரை தெரிவிங்க. இப்போது நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருது, என்ன இருந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: எஃப்எம் ரெயின்போ பொதுவாக 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நிலாவில் முதல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆனால் ரெண்டாவது கால் வச்சது யாருன்றது தான் அதற்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சார், ரெண்டாவது கால் வச்சது யாருன்னு?
1: நன்றி
0: சார்.

ஐயப்பன் சார் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு, சூப்பர். இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவிய முதல் செயற்கைக்கோள் எது, அது எந்த ஆண்டு ஏவப்பட்டது? மீண்டும் உங்களுக்காக, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவிய முதல் செயற்கைக்கோள் எது, அது எந்த ஆண்டு ஏவப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்ணு இருக்குது.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புருஷ்கர் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புருஷ்கர் PMRBP என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புருஷ்கர் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகள் அனுப்பும் போது கவனிக்க வேண்டியவர்கள்: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்க வேண்டும்.

0: நேரம் 10:18 59 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே. இப்போ அடுத்த நேர் அவங்களுக்கான ஆன்சர் சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவிய முதல் செயற்கை கோள் எது, எந்த ஆண்டு ஏவப்பட்டது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தானே?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். என்னன்னா சந்திரயான் ஒன்னு சொல்லுவாங்க, இது 2008 ஏவிக்காங்க. இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுறை. ஸ்பெஷல் என்னன்னா பிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவிருக்காங்க. சந்திரயான் 2 and 3 வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவிருக்காங்க. இது வந்து இன்னொரு துணை கிரகத்துக்கு பிஎஸ்எல்வி ல வச்சு ராக்கெட்ல வச்சு ஏவுன்னா அந்த சாட்டிலைட்னால அதுக்கு ஒரு ஸ்பெஷல், அதுக்கு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீர் திவலைகளை முதல் முறையா உலகத்துக்கு நிரூபிச்சது இந்த சந்திரயான் 1.
0: சூப்பர் சார். சார் அப்படியே அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டீங்க சார் எல்லாத்தையும், அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். ரொம்ப நன்றி சார்.
1: மிக்கமிச்சி நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார். வந்த சண்முகசுந்தர் சார் எல்லா ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயிலை சொல்லிட்டு போயிட்டாரு.

உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி திட்டமான சந்திராயன் 3 மிஷனில் நிலவின் தரைப்பகுதியில் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இந்தியா என்ன பெயர் சூட்டியுள்ளது? உங்களுக்கான க்வெஸ்சன் மீண்டும், இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி திட்டமான சந்திராயன் 3 மிஷனில் நிலவின் தரைப்பகுதியில் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இந்தியா என்ன பெயர் சூட்டியுள்ளது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2225 7525 என்று என்ன இருக்குது.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட முன்னாடி கேட்ட குவஷின் என்னன்னா, இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி திட்டமான சந்திராயன் 3 மிஷினில் நிலவின் தரைப்பகுதியில் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இந்தியா என்ன பெயர் சூட்டியுள்ளது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேடம்.
1: சரி, எப்படி இருக்கு?
0: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எங்களுக்கு காலையில வெயில், மாலையில மழை, அந்தி மழை, சூப்பரா இருக்கும். மாறி மாறி
0: இங்க வெயில் மட்டும் தான் மேடம் அடிக்குது.
1: ஓ, எங்களுக்கு நேத்து மழை பெஞ்சது, அந்த வெயில் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம எப்ப மாதிரி சூப்பரா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: நீங்க அந்த கேள்வி நம்ம கேட்டது வந்து, அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சிவசக்தி பாயிண்ட் கைலாயத்துல சிவன் பார்வதி இருக்க மாதிரி நிலாவில இருக்காங்க இல்லையா, சூடி அந்த நிலாவை எடுத்து தலையில சூடி வச்சிருக்கிறாரு முழுமதி அவள்.
0: நீங்க
1: ஆமாங்க சார், அது சூப்பரா கேள்வி கேட்டு எங்களுக்கும் தெரிய வைக்கிறீங்க. ரொம்ப நகைச்சி. நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி. தேங்க்யூ.
0: ஹேமலதா மேடம் மூன்றாவது கொஸ்டின் சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, விண்வெளிக்கு சென்ற இந்தியாவின் முதல் குடிமகன் ராகேஷ் சர்மா என்னாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் 1984 எந்த சோவியத் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு பயணம் சென்றார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சீங்கன்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்ணம் இருக்கு.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும், அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:35:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, விண்வெளிக்கு சென்ற இந்தியாவின் முதல் குடிமகன் ராகேஷ் சர்மா என்பது நமக்கு தெரியும். அவர் 1984 எந்த சோவியத் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு பயணம் செய்தார்? எதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா, ஆன்சர் தெரிஞ்ச ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? நன்றி. கலைவாணி மேடம் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நிலவில் தரை இறங்கிய விண்கலங்களிலேயே நிலவின் தென் துருவத்தில் சவுத் போல் மிக அருகில் தரையிறங்கிய உலக சாதனை படைத்த முதல் நாடு எது? எந்த மிஷின் மூலம் அது சாத்தியமானது? மீண்டும் உங்களுக்காக, நிலவில் தரை இறங்கிய விண்கலங்களிலேயே சவுத் போல் நிலவின் தென் துருவத்திற்கு மிக அருகில் தரையிறங்கிய உலக சாதனை படைத்த முதல் நாடு எது? எந்த மிஷன் மூலம் அது சாத்தியமானது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்ணிற்கு, வெளியூராக இருந்தால் 0413 போட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:43 நொடிகளாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்ட்டாக கேட்ட கொஷின் என்னன்னா, நிலவில் தரையிறங்கி விண்கலன்களிலேயே நிலவின் தென் துருவத்திற்கு மிக அருகில் தரையிறங்கி உலக சாதனை படைத்த முதல் நாடு எது, எந்த மிஷன் மூலம் அது சாத்தியமானது? இதற்கான ஆன்சரை சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்டறையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சார் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
3: ஆ தெரியும் சார். நம்மளுடைய இந்தியா தான் சார் அந்த சூப்பரான சாதனை அப்படிங்கறத படிச்சது. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை உற்று நோக்கிய ஒரு தருணம். அந்த மிஷனுடைய பெயர் சந்திராயன் 3. உலகளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய விசிபிலிட்டி அப்படிங்கறத கொடுத்தது. எல்லா சயின்டிஸ்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவே பெருமை அப்படிங்கறத பட்டு அந்த சயின்டிஸ்டுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கறதையும் தெரிவிச்சார். அந்த நம்ம நாட்டுக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான பெருமையான ஒரு தருணம் அப்படிங்கிறதும், உலகளாவிய ரீதியில நம்ம நாட்டை வந்து மற்ற நாடுகள் அப்படியே மெச்சி பாராட்டி எந்த அளவுக்கு டெக்னாலஜியில இந்தியா இவ்வளவு முன்னோடியா இருக்கு, சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அந்த தருணங்கள் மனசுல என்றும் நீங்க அதை வைன்னு சொல்லணும்.
2: ஆமா சார், ஆக்சுவலி வந்து இது அந்த சிச்சுவேஷன்லயே இருந்து நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சூப்பர் சார்.
3: ஆமா,
2: ஆன்சரிங் கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.
3: எக்ஸாக்ட்லி, ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப அளப்பரிய சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு போற்றுதலுக்குரியதுதான். இன்னும் நிறைய சாதனை நம்ம புரிவோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
2: சந்திரசேகர் சார் ஆன்சர் மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க அந்த சிச்சுவேஷனில் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட் 1975 விண்ணில் ஏவப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட SLV-3 ராக்கெட் மூலம் 1980 முதன் முதலாக இந்திய மண்ணில் இருந்து ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது? மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவில் முதன் முதலே செயற்கைக்கோளான ஆரியபட்டா 1975 விண்ணில் ஏவப்பட்டது. இதைத் தொடர்ந்து

இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட SLV-3 ராக்கெட் மூலம் 1980 முதன் முதலாக இந்திய மண்ணில் இருந்து ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற என்ன இருக்குது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவை

0: புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
0: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மியாகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: மீண்டும் ஷோக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்டாக கேட்ட க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட் 1975 விண்ணில் ஏவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட SLV-3 ராக்கெட் மூலம் 1980 முதன் முதலாக இந்திய மண்ணில் இருந்து ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நன்றி.
3: கெட்செட் கோ நிகழ்ச்சியோட கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் நினைக்கிறேன். நம் சூரிய குடும்பத்திலேயே மிக உயரமான எரிமலை எந்த கிரகத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுனா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275250 என்ற என்ன இருக்குது.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மான் கி பாத் உரை வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலைவரிசை அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறுஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 10:57 31 நொடிகளாக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் லாஸ்டாக கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சுவலி யாரும் ஆன்சர் பண்ண வரல. ஸோ அதற்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன். நம் சூரிய குடும்பத்திலேயே மிக உயரமான எரிமலை எந்த கிரகத்தில் அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் என்னன்னா, அது செவ்வாய் கிரகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதோட பேர் வந்து ஒலிம்பஸ் மான்ஸ். ஓகேவா? இதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிம்பஸ் மான்ஸ்ன்றது நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை 3 மடங்கு பெருசான ஒரு சிகரம் சொல்லலாம். இன்னைக்கு ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் நன்றி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். காவல்துறையினர் மக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை எதிர்கொண்டு தடுத்திட காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இத்திருநாள் சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும், மேலும் அனைவரது வெற்றிக்கும் நலவாழ்விற்கும் தாம் வேண்டிக் கொள்வதாக

ஆகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இவ்விழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வையும் தாய் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது பாரம்பரிய தமிழ் மண்ணின் கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே தாம் பார்ப்பதாகவும், தொன்மையான நம் நாட்டுப்புற கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமையாகும் என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பக் கலைஞர் திரு பழனிவேல் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். மீண்டும் இணையதற்கு காலை வணக்கத்துடன் எஃப்எம் 90.2 ரெண்டு புள்ளி எட்டில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 11:03. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பதினோரு மணி எட்டு நிமிடத்தில் மேலடி மேஜிக் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மேஜிக் நேரம் 11:19 நிமிடம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் புலிவால் திரைப்படத்திலிருந்து.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மேலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

11:38 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தான் கேட்டுருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சோனி.

0: 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். காவல்துறையினர் மக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை எதிர்கொண்டு தடுத்திட காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்த புனித திருநாள் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பக்ரீத் பண்டிகையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இத்திருநாள் சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும், அனைவரது வெற்றிக்கும் நலவாழ்விற்கும் தாம் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வீர சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி அவரை நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், வீர சாவர்கரின் துணிச்சலும் தேசபக்தியும் மக்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இந்திய சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணிக்குழுவின் 35வது கூட்டத்தில்

இரு நாடுகளும் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை ஆய்வு செய்து அமைதியை பேணுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளன. புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். மேலும் இவ்விழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் ஒரு மணிக்கு.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:13:14 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மணிய மதிய வணக்கம். வரலாற்று என்ற நிகழ்ச்சியில மீண்டும் நான் உங்கள் போனேஷ் வந்துவிட்டேன். இன்னைக்கு வரலாற்று என்ற நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷரை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை, ஒரு முக்கியமான ஒரு புரட்சியாளரோட வாழ்க்கை வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா 28 இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அவரோட பேரு வந்து பாத்தீங்கன்னா மாதவராவ் பாகல். அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றதெல்லாம் தொடர்ந்து கேட்போம்.

0: நேரம் 12:08 58 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே புவி. மாதவ் ராவ் பாகல் 1895 May 28 மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் பிறந்திருக்காரு. இவர் தந்தை கந்தே ராவ் பாகல் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமூக அநீதிக்கான எதிராக ஹண்டர் என்ற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு வந்திருக்காரு. மக்களோட குரலாக இருந்திருக்காரு. அந்த புரட்சி சூழலில் வளர்ந்த மாதவ் ராவுக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்து மேலே நிறைய அக்கறையும் நிறைய மாறாத பற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 12:15. வரலாற்று என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மாதவராவுக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை மேலேயும் ஓவியத்து மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள உலக புகழ்பெற்ற ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் கல்லூரியில் கலையை கற்றுட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தனித்துவமான ஓவிய பாணியெல்லாம் உருவாச்சின்னு சொல்லலாம். ஒலியும் நிழலும் கலந்த ஓவியங்கள் மற்றும் பார்ப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நிஜமாக புகைப்படம் எடுத்த மாதிரி தோன்ற அளவுக்கு

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு.

0: எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவ் பாகலை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். ஓவியத்தில் மட்டும் இல்லாமல் வார்த்தையிலையும் சமூகத்தை மாற்ற வேணும்னு நினச்சிருக்காரு மாதவராவ். கலை கலைஞர்கள் மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து 30 மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆர்டிஸ்ட் ஆஃப் கோலாப்பூர் என்ற புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் கலை உலகில் முக்கியமான ஆவணமாக கருதப்படுது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

நேரம் 12:27 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில மாதவராவ் பாகலை பத்தி அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். மாதவராவ் பாகல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர் மட்டும் இல்லாம மிக துணிச்சலான ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருக்காரு. அக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலவிய சாதிய கொடுமைகளுக்கும் எதிராக கடுமையான குரல் கொடுத்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துயரத்தெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக, உரிமைக்காகவும், அவங்களோட கஷ்டங்களுக்காகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. தொடர்ந்து கேளுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

வரலாற்று என்ற நிகழ்ச்சியில் மாதவராவை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிராம மக்களின் வறுமைகளையும் விவசாயிகளோட கஷ்டத்தையும் உணர்ந்து அவங்களுக்காக ஆழமாக போராடினார் இவர். அநீதி வரிகளாலும் நிலப்பிரபுக்களால் விவசாயிகள் சுரண்டப்படுவதையும் பார்த்து எதிர்த்து போராடியிருக்காரு. விவசாயின் முன்னேற்றமே நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வரலாற்று என்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கலைக்கும் சமுதாயத்துக்கும் தன் முழு வாழ்நாளையும் அர்ப்பணிச்ச மாதவராவ் பாகலோட வாழ்க்கை 1986 மார்ச் 6 தேதி அன்று தனது 90 வயதில் காலமானார். அவரது நினைவுகள் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு. கோலாப்பூரில் உள்ள பல்கலைக்கழகம் இன்றும் மாதவராவ்ஜி பாகல் வித்யாபீடம் என்ற இயங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் சமூக பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. இன்னைக்கு மாதவராவ்ஜியோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பூவி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை

வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல்சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிற இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டது.

0: நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் இரண்டாம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான BJP தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: நீயே யோசித்துப்பார் மைத்ரேயி, உன்னால் நர்மதா, ஆயிஷா போல் தொண்டு செய்ய முடியுமா என்று. அவர்களெல்லாம் அவர்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கூசமாட்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே சமுதாயத்தின் அதிர்ஷ்டமற்ற அங்கங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பொது தொண்டில் ஈடுபடவில்லை. பொது தொண்டிலோ அரசியலிலோ ஈடுபடுபவர்கள் அப்பழுக்கில்லாத அந்தரங்க சுத்தமுடையவர்களாய் இரட்டை வாழ்க்கையை நடத்த இயலாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததாலேயே இன்று பொது வாழ்வும் அரசியலும் கரை பிடித்து கிடக்கிறது. ஞானம் பேசுவது மைத்ரேயிக்கு விசித்திரமாகவே இருக்கிறது. இரட்டை வாழ்க்கை நடத்த இயலாதவள் பொது வாழ்வுக்கே போகக்கூடாது என்று ஞானம் கருதுகிறாளா? ஆனால் ஞானத்தை பெரிதும் அவள் மதிக்கும் அந்த தாயை அவளால் கருத்து வேற்றுமை கொண்டு எதிராளி ஆக்கிக் கொள்ள முடியாது. உங்கள் யோசனையை நான் மறுக்கவில்லை அக்கா, ஆனால் கல்யாணம் என்று வேறு யாரையும் ஒப்புக்கொள்வது எனக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இப்போதைக்கு படவில்லை. உன் மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியது ஒன்றையும் நான் ஒரு நாளும் வற்புறுத்த மாட்டேன். நீ சுதந்திரமாக சிந்தனை செய்து முடிவுக்கு வர வேண்டும். உனக்கு யோசனைதான் நான் சொல்கிறேன். மறுநாள் காலையில்

ஞானம் அலுவலகத்துக்கு சென்ற பின்னரே மைத்ரேயி மெதுவாக வெளிக்கிளம்புகிறாள். ராமசேஷன் வீட்டில்தான் சாவி கொடுப்பது வழக்கம். வாயிலில் கால் வைக்கும்போதே தயக்கமாக இருக்கிறது. முன்னரை சாய்வு நாற்காலியில் இருந்த முரளி அவளை கண்டதும் எழுந்திருக்கின்றான். ஒன்றுமில்லை, சாவி. அவள் வாயிலேயே நிற்கிறாள். அவள் வெளியே வந்து சாவியை வாங்கிக் கொள்ளும் முன்பு மிக மெதுவான குரலில், உங்களோடு கொஞ்சம் பேச விரும்புகிறேன், எப்போது சௌகரியப்படும் என்று கேட்கிறான். ஒரு கணம் வெளிக்கு புலப்படாத பரபரப்பு அவளை ஆட்கொள்கிறது. என்னோடா? ஆமாம், உங்களுக்கு இன்று மாலையில் வசதி இருக்குமானால் சொல்லுங்கள். எங்கேனும் மாலையில் சந்தித்துவிட்டு இருட்டிய பிறகு திரும்புவது அவளுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் இப்போதே என்னுடன் வந்து பேசலாமே. நான் லைப்ரரிக்குத்தான் போகின்றேன். மூடி மறைத்த சல்லா துணிக்கு அப்பாலுள்ள வெளிச்சம் புலப்படுவது போல் அவளுக்கு அவன் எதை பற்றி பேசுவான் என்று புரிகிறது. ஒரு நிமிஷம் நீங்கள் மெல்ல நடந்து கொண்டிருங்கள், நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே செல்கிறான். மைத்ரேயின் நடை மிக மெதுவாக நீண்டு செல்கின்றது. பெரிய சாலையில் பஸ் நிறுத்தத்துக்கு செல்லும் வழியில் மைதானத்தை கடந்து அவள் சாலையை எட்டும் முன்பு முரளி அவளை நெருங்கி வருகிறான். அவன் புன்னகை செய்கிறான். அவளும் சிரிக்கிறாள். அவன் சிரிப்பு மிக இயல்பாக இருக்கிறது, செயற்கை இல்லை. அவளுடன் கல்லூரியில் படித்த ருக்மணியின் தந்தை ஒரு இராணுவ டாக்டர். அவர்கள் எழும்பூரில் ஒரு அழகிய வீட்டில் இருந்தார்கள். ருக்மணி பார்வையை இழந்த பெண். பிரெயில் எழுத்துக்களின் உதவியாலேயே அவள் படித்தாள். அவள் கல்லூரிக்கு வராத நாட்களில் மைத்ரேயி தவறாமல் சென்று பாடங்களை கூறி விளக்குவாள். நீ ஏனம்மா இன்னைக்கு காலேஜுக்கு வரலே என்றால், எங்கள் வீட்டில் இன்னைக்கு தகராறுடி, எனக்கு மனசு சரியில்லை என்று கூறுவாள். அவள்தான் முதல் குழந்தை. ஒரு கண் மட்டுமே சுமாராக தெரிவது போல் இருக்கும். அவளுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தனர். அவளுடைய தாய் மிக அழகாக இருப்பாள். உதட்டு சாயம், கையில்லா ரவிக்கை நாகரிகங்களுடன் அவள் தான் காரில் ருக்மணியை கல்லூரியில் கொண்டு வந்து விடுவாள். ருக்மணிக்கு அரசு தரும் சலுகைகள் அவள் முயற்சி செய்தே கிடைத்திருந்தது. ஒரு நாள் அவள் ருக்மணியின் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவளுடைய தந்தையை பார்க்க நேர்ந்தது. அவள் திடுக்கிட்டார்போல் நின்றாள். கோடுகள் போட்டதோர் இரவு உடையில் வழுக்கைத் தலையும் பிதுங்கிவிடும் போன்ற கண்களும் தொங்கும் இசையுமாக காட்சியளித்த அவருடைய அந்த தோற்றத்தை அவளாலேயே இன்னமும் மறக்க முடியவில்லை. அப்போதும் அவர் கையில் மதுப்புட்டியை வைத்திருந்தார். அவரை ருக்மணியின் தந்தையாக, அந்த அழகிய தாயின் கணவனாக அவளால் ஒப்ப முடியவில்லை. அவர் ஒரு டாக்டராக சேவை செய்தவராக கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை. அந்த ஆண்டு இறுதியிலேயே அவர் இறந்துவிட்டார். மைத்ரேயி அப்போது அவர்களுடைய வீட்டுக்கு சென்றாள். மதுவின் கொடுமைக்கு எங்கள் வாழ்வே ஒரு மாதிரி மைத்ரேயி. கண் பார்வையற்ற நான் ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி நினைக்கவே இயலாது. நீ மனம் செய்து கொள்ளும் முன்பு குடிப்பழக்கம் இல்லாதவனா என்று பார் என்றாள் ருக்மணி கண்ணீர் வழிய. அப்போது மைத்ரேயிக்கு கள்ளின் புழித்த நடியோடு ஒரு நாள் தன்னை தழுவ வந்த தனராஜின் நினைவு வந்தது. அவன் போதை நடியோடு வந்ததை கண்டபோது விவரம் புரியாத போதையாகவே இருந்த மைத்ரேயிக்கு அருவறுப்பாக அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த டாக்டர் உயர்குலத்தில் பிறந்து பிணியகற்றும் தொழிலுக்கு பயின்று பணியாற்றச் சென்றவர். எத்தனை ஆழமான அடிநிலை! அப்படியும் அந்த மாளிகை எப்படி சரிந்தது? அவர் இறந்த பிறகு ருக்மணியின் குடும்பம் மதுரைக்கு பெயர்ந்து விட்டது. அருகே முரளி வந்ததை அவன் குரல் கேட்ட பின்னரே அவள் உணர்கிறாள். நீங்கள் தினம் இங்கிருந்து காலேஜுக்கு போவது கஷ்டமாக இல்லை? கஷ்டம் என்ன, 8:30 பஸ்ஸை பிடித்தால் சரியான நேரத்துக்கு போய்விடுவேன். பஸ் வருகிறது. அவன் ஏறி முன்னே நடக்கிறான். அவள் கூடைக்கார பெண்களின் அருகே உட்காருகிறாள். பூக்கடைக்கு சென்று பூ வாங்கி தொடுத்து விற்று தொழில் செய்பவர்கள் அந்த பெண்கள். உயர்ந்த ஜாதியில் பிறந்திராத அந்த பெண்கள் எந்த போலி கௌரவமும் பாராட்டி கொண்டு வீட்டினுள் பதுங்கி இருப்பதில்லை. சோறு தூக்குவதும் வீட்டு வேலை செய்வதும் முச்சந்தியில் ஆப்பம் போட்டு விற்பதும் அவர்களுக்கு கௌரவ குறைவு அல்ல. இம்மாதிரியான கூட்டத்தில் மதுரத்தை போன்ற பெண் ஒருத்தி கூட இல்லை. மதுரம் மாமி வயிறு பிழைக்க முடியை எடுக்க வேண்டியிருந்தது. வறுமையின் அடித்தளத்தில் உழன்றாலும் வாழ்வு முறையில் ஒரு போலியான கௌரவம் பாராட்டுவதை பெரிதாக நினைக்கின்றனர். ஆனால் அதே பொருள் தேவைக்கு மேல் வரும்போது தேவைகளை மிகுதியாக்கிக் கொள்ள வாழ்வு முறையையே மாற்றிக்கொள்ள இந்த உயர்குடி மக்கள் தயங்கவில்லை. பஸ் கண்டக்டர் அவள் அருகில் வந்து அந்த பூக்கார பெண்களிடம் சில்லறை வாங்குகிறான். ஆனால் அவள் சில்லறையுடன் காத்திருந்தும்
அவன் சீட்டு கொடுக்கவில்லை.

0: அவளாகவே டிக்கெட் என்று கேட்கும்போது அவன் அலட்சியமாக மேலே செல்கின்றான். அப்போதுதான் முரளி அவளுக்கும் சேர்த்து வாங்கியது புரிகிறது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் எதற்காக அவளுக்கு சீட்டு வாங்க வேண்டும்? ஒரு பெண்ணை விட தான் உயர்ந்தவன் என்ற உணர்வு எல்லா ஆண்களுக்கும் எப்போதும் இருக்கும் போலும். இந்த கண்டக்டர் அவளை நன்றாக அறிந்தவன். ஒரு மாதிரி சிரித்து கொண்டு அவளுக்கு பதில் சொல்லாமலே செல்கின்றான். அதிக பிரசங்கித்தனம் என்று மைத்ரேயிக்கு கோபம் வருகிறது. பஸ்ஸிலிருந்து அவள் இறங்குவதை பார்த்துவிட்டு அவனும் இறங்குகின்றான். நடைபாதையில் நடக்கும்போது அவள் முன்னதாக விடுவிடென்று நடக்கின்றாள். அவன் நிதானமாக பின்தொடர்கின்றான். ஆர்ட் கேலரி வாயிலில் அவள் நுழையும் போது அவனும் வருகிறான். இதமான வெயிலும் அமைதியான சூழலும் பசுமை விரிக்கும் புல் தரையும் அவளுடைய அமைதியின்மைக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இந்த இடம் உண்மையாக வெளியில் உள்ள பரபரப்புக்கு மாற்றாக இருக்கிறது. புல்தரையில் இப்படி உட்காரலாமா என்று கேட்கின்றான் அவன். அவள் நெற்றி வியர்வையை துடைத்து இறுக்கத்தை சமாளித்து கொண்டு மெல்ல சிரிக்கிறாள். இருவரும் அமருகின்றனர். பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாதது போல் மௌனமாக இருக்கின்றனர். நேற்று நான் அங்கே வந்தது நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். காவல்துறையினர் மக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை எதிர்கொண்டு தடுத்திட காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வீர சாவர்கரின் பிறந்த நாளையொட்டி அவரை நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், வீர சாவர்கரின் துணிச்சலும் தேசபக்தியும் மக்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இந்திய சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணிக்குழுவின் 35வது கூட்டத்தில் இரு நாடுகளும் எல்லைப்பகுதியில் நிலவும் சூழ்நிலையை ஆய்வு செய்து அமைதியை பேணுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளன. இன்று நடைபெறுவதாக இருந்து பின்பு தள்ளி வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுகள் இம்மாதம் 31, அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் நிறைவடைவதை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் துணைநிலை ஆளுநரை வரவேற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03:27.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார், 90களில் மிகவும் பிரபலமாக வலம் வந்த நடிகை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாரம்பரிய நடன கலையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர் யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? விழிமொழியாலும் நடிப்பாலும் ரசிகர்களை வசீகரித்த ஈரமான ரோஜாவே படத்துடைய ஹீரோயினான நடிகை மோகினி அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே ஷோவுடைய ஸ்டார்.

தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த நடிகை மோகினி அவர்களுடைய இயற்பெயர் மகாலட்சுமி. இவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயத்துல தான் ஈரமான ரோஜாவே படத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு வந்தது. பரதநாட்டிய நடனத்தை முறைப்படி கற்று தேர்ந்தவர், தந்தையுடைய அனுமதியுடன் திரைத்துறைக்கு வந்தவர். முதல்ல மோகினி என்ற பெயர் இவருக்கு வைக்கும் பொழுது தயங்கியதாகவும் பின்னர் தனித்துவமாக உள்ளது என்று ஏற்றுக்கொண்டதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க நடிகை மோகினி. இயக்குனர் KR அவர்களுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் 1991ஆம் ஆண்டு வெளியான ஈரமான ரோஜாவே திரைப்படம் மூலம் சாந்தி கேரக்டர்ல அறிமுகமானாங்க நடிகை மோகினி. செல்வந்தர் விட்டு பெண்ணான சாந்தி நாயகன் மேல் மோதல் கொண்டு பின்பு காதல் வளர தந்தையுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி தன்னோனுடன் போறாங்க. தங்களை துன்புறுத்திய தீயவனையும் ஒரு சூழல்ல அழிக்கிறாங்க. முடிவில் தன்னவுடன் இணையும் சாந்தி கேரக்டர்ல உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி அவர்கள் இந்த படத்துல. ஈரமான ரோஜாவே படத்துல இவர் கண்ணை கட்டி கொண்டு அறிமுகமாகும் அந்த சீனை ரசிகர்களால மறக்கவே இயலாது. இந்த படத்துல இவருடைய தோற்றம், இவருடைய முகபாவனை, நடனம் எல்லாமே ரசிகர்களை கவரும்படி இருக்கும். இந்த படத்துல வரும் பாடல்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல, எல்லாமே ரசிகர்களுடைய ஃபேவரட் தான். இப்போ உங்களுக்காக ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து சாந்தி பேசும் ஒரு உரையாடல் சீன் வரும்.

0: இது
1: இந்த டிரஸ்க்கு இது மேட்சா இருக்கா பாட்டி?
2: இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது, வேற ஏதாவது எடுத்துக்கமா?
1: இது ஓகேவா?
2: ஆ, இது நல்லா இருக்கு.
1: ஹேர் ஸ்டைல் இதே இருக்கட்டுமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா?
2: இந்த டிரஸ்க்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும்.
1: இப்போ நல்லா இருக்கா?
2: யூ பெர்ஃபெக்ட்லி ஓகே.
1: ஏன் தோஸ்து, இவ்ளோ வயசாயி எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு?
2: உடம்புக்கு தான்டா வயசு, மனசுக்கு இல்ல.
1: அது சரி. ஏன் தோஸ்து, உண்மையிலே நான் அழகா இருக்கேனா?
2: அழகா தான் இருக்க, ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போதா கொஞ்சம் டல்லா இருக்க.
1: இப்பவே இந்த அல்டால்ட்ரியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப?
2: ஐயோ, மணி 8:00 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருப்பான். வாட்ச திருப்பி வச்சுக்க. ஓகே,
3: குட் மார்னிங் டாடி. உங்கள மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8:00 to 8:30 கரெக்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு பாருங்க.
4: அந்த வானத்து கார்மேகத்தை கண்டவுடன் ஆடும் மயில்களை பற்றி நாம் அனைவருமே கேட்டிருப்போம். ஆனால் இங்கு இவன் காதலியின் கருங்குழலை கண்டவுடன் ஆடிவிடுமாம் மயில்கள் என்று சொல்கின்றான் இவன். காரணம் என்ன? அனைத்தும் காதல் தானே.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
3: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ஈரமான ரோஜாவே, நாடோடி பாட்டுக்காரன், உனக்காக பிறந்தேன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், சின்ன மருமகள், தாய்மொழி, உடன் பிறப்பு, நான் பேச நினைப்பதெல்லாம், கண்மணி, புதிய மன்னர்கள், வனஜா கிரிஜா, பட்டுக்கோட்டை பெரியப்பா, ஜமீன் கோட்டை, தாயகம், விஸ்வநாத், சேரன் சோழன் பாண்டியன், குற்றப்பத்திரிகை முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். இப்பொழுது உங்களுக்காக கண்மணி திரைப்படத்தில இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
4: பெரியவங்க பகையில நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது நிறுத்திடுவோம்.
5: கண்மணி,
4: மனச பறி கொடுத்துட்டு மறக்க முடியாம அப்புறம் வேதனைப்படுறத விட இப்பவே பிரிஞ்சிடுறது நல்லது இல்லையா?
5: இப்ப பிரிஞ்சிட்டா உனக்கு வேதனை இல்லையா? கண்மணி, நம்ம பழகலாமா பிரிஞ்சிடலாமான்னு யோசிக்கிற நிலைமையில நாம இல்ல. நீ இருக்கே இல்லையா, நான் இல்ல.
3: எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் மீறிவிடும் வல்லமை காதலுக்கு எப்பொழுதும் உண்டல்லவா? தனக்காக தன்னவள் வந்துவிட்டதை கண்டவுடன் தலைவனின் நெஞ்சம் அமைதியாக இருக்குமா? மங்கையை கண்டவுடன் அவன் மனது மயங்கியதால் வரும் பாடல் இது. உங்களுக்காக வருது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் செய்தி நிகழ்ச்சியில நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1992 வெளியான நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துல நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாக கீதா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோகினி. நாயகனுடைய பாடலில் மயங்கிய கீதா அவனுடைய குணநலன்களாலும் ஈர்க்கப்படுறாங்க. தன்னுடைய சொந்தங்கள் பல இன்னல்கள் கொடுத்தாலும் அவனையே நினைத்திருப்பவள் அவனுடைய வரவுக்காக காத்திருக்கிறாங்க. தீயவர்களால கடத்தப்பட்டாலும் நாயகனால காப்பாற்றப்பட்டு தந்தையுடைய முன்னிலையில் தன்னவன மணக்கிறாங்க. செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அமைதியும் அன்பும் நிறைந்த பெண்ணாக வலம் வரும் கீதா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துல வரும் பாடல்கள் பலவும் இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வலம் வருபவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: நாங்களும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கலை ரசிகர்கள் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எங்க உண்டி எல்லாம் 5 ரூபாய்க்கு மேல விழுந்ததே கிடையாது. நேத்து யாரோ 100 ரூபா போட்டிருக்காங்க.
2: வீதியில பாடுற பாட்டா இருந்தாலும் கேக்குறவங்கள மெய்மறக்க வச்சுட்டீங்க.
1: எங்க பாட்டுனால மத்தவங்க மெய்மறக்குறாங்கன்னா அதுலதான் எங்களுக்கு சந்தோஷம்.
2: ஆமா, இந்த சாங்கோட லிரிக்ஸ், ஐ மீன் வார்த்தை நீங்க எழுதுனதா?
1: நாட் ஜஸ்ட் தி லிரிக்ஸ், தி டியூன் இஸ் ஆல்சோ மைன்.
3: இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க.
1: நான் ஒரு பிஏ பட்டதாரிங்க.
4: தம்பி, இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்து போங்க.
0: வாழ்க்கை என்றாலே

அந்த பயணத்துல இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்து வரும். இன்பம் வரும்பொழுது கொண்டாடும் நம் மனம், துன்பம் வரும்பொழுது மட்டும் ஏனோ துவண்டு விடுகின்றது. அப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்தாலும் நம்மால் கண்டிப்பாக ஒரு நாளில் வெற்றியடை முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், துன்பம் கூட இன்பமாக மாறிவிடும். அத்தகைய மனநிலையில் இருக்கும் இவர்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து.

0: வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: பசியிடனுக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மோகினி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த படங்களில் ஒன்றுதான் நான் பேச நினைப்பதெல்லாம். இந்த படத்துல இவர் சந்தியா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருக்கும் சந்தியா சூழ்நிலை காரணமாக ஏழ்மை நிலைக்கு போக, தந்தையும் அதே நேரத்தில் மடிந்து போக, தன்னுடைய காதலனுடைய உண்மை நிலைய தெரிஞ்சுக்கிறாங்க. புது வாழ்விற்காக வேறு இடத்திற்கு வரும் சந்தியா நாயகனை பாக்குறாங்க. சூழ்நிலை காரணமாக அவனுடைய பயணிக்கும் நிலை ஏற்படுது. மோசமான சூழ்நிலையில் இருக்கும் அவனுக்கு நம்பிக்கை கூறி ஊக்கம் தராங்க. முன்னேற்ற பாதையில் பயணிக்க தன்னால் முயன்றதை செய்து முன்னேறாங்க சந்தியா. தன்னவர்களுக்கு தான் எப்பொழுதும் போல் இருப்பதை உணர்த்துறாங்க தன்னுடைய செயல்களால. மாவட்ட ஆட்சியராக தன்னுடைய உழைப்பால முன்னேறிய சந்தியா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. இந்த படத்துல வரும் ஏலேலங்கிளியே பாடல் ரசிகர்களுடைய மனதுல இடம்பெற்ற பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக நம்மளால மறக்கவே முடியாத ஒரு சீன் தான் வருது நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்து.
2: நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு உள்ள கூட பாபா மாதிரி படம் எடுக்கணும்னு காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா, எந்த நிலாவும் ஓடி வராது, ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும். அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க. நாம நிலாவுக்கு போக வேண்டாம், ஆனா நம்மள ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்த்து காட்டுவோமே. அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுக்குத்தான் வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற, முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது, வா மேன்.
1: காதலியை பற்றி நினைத்தாலே மயங்கிவிடும் காதலன் இவன். இவனின் கண்முன்னே அவள் வந்து நின்றால் இவன் நிலையை எவ்விதம் சொல்வது? அவளால் இவன் படும் உணர்வுகளை இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றான். இவனுடைய உணர்வுகள் அந்த மங்கையை சேர்ந்ததா என்பதை பாடல் மூலம் நாமும் அறிவோம். பாடல் வருகின்றது புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உழைப்பிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1994 வெளியான வனஜா கிரிஜா திரைப்படத்துல நடிகர் ராம்கி அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க கிரிஜா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை மோகினி. தன் அக்காவுடன் இணைந்து தந்தையுடைய மறைவிற்கு பழிவாங்க நினைக்கும் கிரிஜா தூக்கத்துல நடக்கும் பெண்ணாக தோன்றி நாயகனை ஏமாற்றி பின்பு அவனை திருமணம் செய்து கொள்றாங்க. பல சூழல்களுக்கு பிறகு தன் தவறாக நினைத்ததை உணர்ந்து மன்னிப்பையும் கேட்கறாங்க தன் அக்காவுடன் கிரிஜா. நகைச்சுவை நிறைந்த நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து இவரும் நடிகர் ராம்கி அவர்களும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது.
4: இனிமே படிச்சுதான் ஆரம்பிக்க போறீங்களா?
5: சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையுமே காணோம்.
5: நேற்று ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோகினி பிசாசு மாதிரியே இருந்தீங்க.
4: பிசாசு மாதிரி இருந்தீங்க என்னாலுமே பாத்தீங்களா டாக்டர்?
5: நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேக்குற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும்.
3: காதலில் மூழ்கி திளைக்கும் இரு உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தட்டுல சாப்பாடு, காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1992 வெளியான சின்ன மருமகள் திரைப்படத்துல கீதா கதாபாத்திரத்துல நடிகை சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நடிகை வடிவகரசி அவர்களுக்கும் மருமகளாக நடிச்சிருப்பாங்க. அட்டகாசம் செய்யும் மாமியாரையும் அவருடைய மகளையும் எதிர்த்து நிற்கும் கீதா அல்லல் படும் தன்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்க. சிதைந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து குடும்பமாக மாற்றும் கீதா கேரக்டர்ல பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதிலும் இந்த படத்துல இவரும் நடிகை வடிவகரசி அவர்களும் பேசும் பல உரையாடல் காட்சிகளை ரசிகர்களால மறக்கவே இயலாது. இப்பொழுது உங்களுக்காக மாமியாரும் மருமகளும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது. சின்ன

0: தட்டில் சாப்பாடு, காதில் ஹெட்செட்டுன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஹாய் ஸ்னேக் இது நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1992 வெளியான சின்ன மருமகள் திரைப்படத்துல கீதா கதாபாத்திரத்துல நடிகை சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நடிகை வடிவகரசி அவர்களுக்கும் மருமகளாக நடிச்சிருப்பாங்க. அட்டகாசம் செய்யும் மாமியாரையும் அவருடைய மகளையும் எதிர்த்து நிற்கும் கீதா அல்லல் படும் தன்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்க. சிதைந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்றிணைத்து குடும்பமாக மாற்றும் கீதா கேரக்டர்ல பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அதிலும் இந்த படத்துல இவரும் நடிகை வடிவகரசி அவர்களும் பேசும் பல உரையாடல் காட்சிகளை ரசிகர்களால மறக்கவே இயலாது. இப்பொழுது உங்களுக்காக மாமியாரும் மருமகளும் உரையாடும் ஒரு காட்சி தான் வருது சின்ன மருமகள் திரைப்படத்துல இருந்து.
1: என்ன சினிமா கட்ட போறீங்க?
2: மாமியாரா மருமகளா?
1: அத்தை மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை.
2: உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத, சீக்கிரம் வேலை ஆகட்டும்.
1: அக்கா அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்க கொடுங்க அண்ணா. அத்தை இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க.
2: இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன், எதுக்கு என்ன நறுக்க சொல்ற?
1: இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம்.
2: என்னடி திமிரா உனக்கு?
0: மங்கையை கவரும் பூக்களை பற்றி பலரும் கேட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது நம்ம கேட்க போற இந்த பல பூக்கள் மங்கையை மட்டுமல்ல பலருடைய மனங்களையும் கவர்ந்தது. புரியவில்லையா? பாடலை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில.

0: பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோகினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1994 இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான புதிய மன்னர்கள் திரைப்படத்துல வித்யா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோகினி. தன்னை சூழ்ந்தவர்கள் அனைவருடைய நலனையும் கவனிக்கும் வித்யா தன் மாமன் மகன் மேல் நேசம் கொண்டு அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வலம் வராங்க. தவறு செய்யும் தன்னவர்களை அன்புடன் கண்டிப்பவள். தன் கண்முன்னே நிகழ்ந்த அநியாயத்துக்கு குரல் கொடுக்க முன் வருகிறாள். தீயவர்களால முடிவில் அவமதிக்கப்பட்டு மடிந்தும் போறாங்க திருமண கோலத்துல. இந்த படத்துல தன்னுடைய நடிப்பால ரசிகர்களோட மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க நடிகை மோகினி அவர்கள். வித்யா கேரக்டர்ல தன்னுடைய 22 பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை மோகினி. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். குழந்தைகள் பிறந்த பிறகு திரைத்துறையை விட்டு விலகிய இவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். இப்ப உங்களுக்காக புதிய மன்னர்கள் திரைப்படத்துல இருந்து நண்பர்களுக்குள் நிகழும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: முதல்ல போய் அவங்களை அவுத்து விடுங்க.
2: சரிமா.
1: இந்த கேமராவை கொஞ்சம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா?
2: குடேண்டா
1: சுபாஷ், இதுவும் அசைன்மென்ட்.
3: தேங்க்ஸ். ஓகே. ஆ வாமாச்சா.
2: ஹாய்.
1: ஹலோ பாஸ்.
2: ஹலோ. எல்லாம் எப்படி இருக்க? என்ன வழக்கம் போல மேடம் உங்களுக்காக அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்துட்டாங்களா?
4: ஆமாண்டா. வெக்கமால உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்காக ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு அசைன்மெண்ட் எழுதிட்டு வருவா, நீங்க அதை காமிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடுவீங்களா?
3: அதானே கேளுமாச்சா.
4: போங்கடா, போய் படிங்க.
2: ஆமா, உத்தர் வந்துட்டாரு. நீங்க சொல்லிட்டாலும்
1: என்ன
0: இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்கும் வல்லமை இயற்கைக்கு உண்டு. அப்படிப்பட்ட இயற்கை எண்ணெயின் மடியில் தஞ்சமடைந்த ஒரு பெண்ணின் மன ஓசைதான் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஸ்நேகிதே நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களை கவர்ந்து 90களில் கதாநாயகியாக வலம் வந்த நடிகைகளில் ஒருவரான நடிகை மோகினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நினைத்தது நிறைவேறாமல் போனாலும், விரும்பியவை விலகி போனாலும், தன்னம்பிக்கையும் தைரியமும் உடனிருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 2:16:38. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து

கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் அன்பே வா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் நினைவிற்கு, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் PMRBP என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 July 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகளில் SC ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்படும்.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஒன்பதாம் தேதி 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 kHz எஃப்எம் ரெயின்போ 102.2 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 kHz எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

நேயர்கள் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 3:28. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. ஒரு சிலருக்கு காலையில எழுந்தவுடனே தும்பல் ஆரம்பமாகிடும். சிலருக்கு தூசி பட்டாலே மூக்கெல்லாம் அடைச்சிக்கும். இன்னும் சிலருக்கு குளிர்காலம் வந்தாலே அலர்ஜி தொல்லை அதிகமாயிடும். ஆனா இது சாதாரணமான விஷயம்தான் அப்படின்னு நாம அலட்சியப்படுத்தும் இந்த அறிகுறிகள் தான் உடல் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையாகவும் கூட இருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தும்மல் மற்றும் அலர்ஜி பிரச்சனைகள் பற்றி தான் பேச போறோம்.

0: தும்மல், அலர்ஜி, மூக்கடைப்பு, கண் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகின்றன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், வந்த பிறகு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம், இதை பற்றி நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை மருத்துவ துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் சோபியா அவர்கள். அவங்களே நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் அனைவருக்கும்.
0: நேர்களே, தும்மல் மற்றும் அலர்ஜி பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271770 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லுங்க, அலர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க டாக்டர்.
1: அலர்ஜிங்கிறது தமிழில் ஒவ்வாமை அப்படின்னு, ஒவ்வாமை நிலை. இது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய பொருள் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்குள்ளே நுழையத்துக்கு அது ட்ரை பண்ணுறப்ப நம்ம உடல் வந்து அதை தடுத்து நிறுத்தணும். ஸோ அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து அது அந்த ரியாக்ஷன் அதுதான் அந்த ஒவ்வாமை நிலை. இதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு மூக்கு அடைச்சிக்கிறது, மூக்கிலேருந்து தண்ணி மாதிரி கொட்டுறது, இல்லை கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, தும்மல் மற்றும் தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து சாதாரணமான தும்மலுக்கும் அலர்ஜியினால் ஏற்படுற தும்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்?
1: சாதாரண தும்மலுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுது, இது ரொம்ப நார்மல். ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் நம்ம உடலுக்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுது, நம்ம உடல் வந்து அதை தடுத்து நிறுத்து. அது நம்ம இமீடியட்டாக நம்ம உடல் வந்து அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதான ஒரு ரிஃப்ளெக்ஸ், இது இமீடியட்டாக நடக்கும். அப்போ அதனால் வந்து இது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. பட் இந்த அலர்ஜி அப்படி ஒவ்வாமை நிலை அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே நுழையுது, நம்ம உடலும் வந்துட்டு ஒரு ஹைட்டன்ட் சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த அலர்ஜி இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்போ இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒவ்வாமை பொருள் அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த அலர்ஜி அந்த ஹைட்டன்ட் ஸ்டேட் வந்து இந்த ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த ரசாயன மாற்றத்தினுடைய அந்த அடுக்கு தான் அலர்ஜிக் கேஸ்கேட், ஒவ்வாமை கேஸ்கேட். ஸோ இந்த அந்த அலர்ஜிக் கேஸ்கேட்டில் வந்துட்டு இயோசினோஃபில்ஸ் இருக்கும், ஹிஸ்டமின்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து அந்த மூக்கடைப்பு, மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது, தும்மல், கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுறது, ஒரு விதமான அரிப்பு, இது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது. ஸோ சாதாரண தும்மலுங்கிறது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம், அது தப்பு கிடையாது, அதில் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பட் அலர்ஜிங்கிறது இது நம்மளுடைய பாடி வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் டு த அவுட்சைட் ஃபாரின் பாடி, அதுக்கான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் இது. ஸோ இது வந்து சில பேருக்கு ஒரு மைல்டு ரியாக்ஷனாக இருக்கலாம், ரெஸ்பான்ஸுன்னு கூட சொல்லலாம், ஒரு மாடரேட் ரெஸ்பான்ஸுன்னு இருக்கலாம், ஒரு சிவியர். இப்போ இந்த மைல்டு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, பட் இந்த மாடரேட் அண்ட் சிவியர் டெஃபினட்டாக ஒரு சிலருக்கு கஷ்டம் கொடுக்கும். ஸோ அவங்க தான் மருத்துவனுடைய துணையை வந்து அவங்க நாட வேண்டியிருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன காரணங்களால் இந்த அலர்ஜி வருது டாக்டர்?
1: நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வாமை பொருட்கள் அதாவது அலர்ஜன்ஸ், நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய உடல்நிலை வந்துட்டு அதை எதிர்த்து போராடக்கூடிய இந்த அலர்ஜன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உணவு உட்கொள்ளும் போது அதனுடைய அலர்ஜன்ஸ் தனி. ரொம்ப காமனாக பார்த்தா டஸ்ட்டு தான் நம்ம எல்லாருக்குமே. நம்ம கொஞ்சம் டஸ்டி ஏரியாஸ்க்கு போகணும், ரோட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ குப்பை போட்டு எரிக்கிறாங்க, இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே நம்மளுடைய இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து தும்மல் தான். இப்போ இதே வந்துட்டு உணவாக இருக்கலாம், சில பேருக்கு பர்டிகுலராக வந்து பால் மற்றும் பால்

0: சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், சில பேருக்கு பழங்கள் கூட இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு சில வகையான மருந்தாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு சில ட்ரக்ஸ் சொல்கிறீங்க மருந்து அது, மற்றும் வேறு சில பொருட்கள் குளிர்காலமில் கூட சில பேருக்கு, அதாவது காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது கூட சில பேருக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த அலர்ஜி தான்.
1: ஓகே டாக்டர், இதே தான் அடுத்துமே நான் கேட்க போகிறேன். இதில் என்ன எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா டைப்ஸும் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: எல்லாருக்கும் எல்லாமே வராது, சில பேருக்கு எல்லாமே கூட வரலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு ஆக்சுவலி நம்ம எடுத்து பார்த்தோம், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பிளட்டில் வந்து குறிப்பாக அலர்ஜிக்குன்னு சொல்லிட்டு சில செல் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அப்போது அந்த இயோசினோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் சீரம் இம்யூனோகுளோபுலின் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, அதுவும் வந்துட்டு அதிகமான செயல்பாடோடு இருக்கும். இவங்களுக்கு தான் இது வேகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஸோ அவங்க தான் இந்த மாடரேட் சிவியரில் இருப்பாங்க. மைல்ட் ரெஸ்பான்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரத்தில் நடக்க வேண்டியது தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் மாறுமா டாக்டர்?
0: இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னாக்கா நம்ம எந்தெந்த பொருட்களுக்கு நம்ம அலர்ஜிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு உணவில் இருக்கலாம், சில பேர் மருந்தில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பொருள் வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டஸ்ட்டு தான் எனக்கு அலர்ஜி அப்படின்னாக்கா அந்த பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேணும். இல்லை எனக்கு உணவு பச்சை தண்ணி குடித்தா கூட எனக்கு வந்து தும்மல் வருது அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி குடிக்காதீங்க, அதை நீங்கள் காய்ச்சிட்டு குடிங்க. அதுபோல் சில வந்துட்டு மருந்து வந்து எனக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து பர்டிகுலர் மருந்து நான் சாப்பிட்றப்ப எனக்கு வந்துட்டு உடம்புல வந்து தடிப்பு தடிப்பாக ஏற்படுது, சில அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் டாக்டர் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அலர்ஜி காஸ் பண்ணுது, இல்லை ஒவ்வாமை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு சொல்வார். ஸோ அந்த பர்டிகுலர் பொருள் நீங்கள் நீங்கள் வந்து விலக்கி வைக்கிறது நல்லது, அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு குளிர் காலத்தில் சில பேர் வந்துட்டு ஏசியில் எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு காற்று அந்த மாதிரி வந்தாக்கா அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த சில்லுன்ற ஒரு அந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உங்களுடைய மைக்ரோ என்வாயர்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் சோஃபாவில் இருக்கீங்க, அந்த சோஃபாவில் சிறு சிறு பூச்சிகள் இருக்கலாம், அதனால் அதெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தலாம், வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்தலாம். உங்கள் பெட்டு தலைகாணி அப்போ அந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க. உங்கள் பெட்டையே கொண்டு போய் வெயிலில் கூட நீங்கள் காய வைக்கலாம். ஸோ அப்போ அந்த பூச்சியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அலர்ஜி வந்துட்டு கம்மியாயிடும். சில நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனல் ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம், உங்கள் சோப், உங்கள் ஷாம்பு, வேறு சில பர்சனல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து அது ஒரு கூர்ந்து கவனிக்கணும், இந்த பர்டிகுலர் பொருள் நான் சாப்பிட்றப்பையோ இல்லை இந்த பொருட்களை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் எனக்கு வந்து அலர்ஜி இருக்குது. சில பேஷண்ட்ஸ் வந்து மேடம் நான் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே எனக்கு ரொம்ப அலர்ஜி, தும்மல் ஜாஸ்தியாக இருக்குது, அடுக்கு தும்மல் வருது அப்படின்னு சொல்லி, ஏன்னா மேபி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒத்து வராமல் இருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மைல்டு சோப், மைல்டு ஷாம்பு அந்த மாதிரி நீங்கள். ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் அவாய்டன்ஸ். இது மைல்டு, மாடரேட், சிவியர், சீசனல் அண்டு பர்சிஸ்டண்ட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சீசனில் தான் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அதிகமான வெப்பம் இருக்கிற சமயத்தில் வெயில் காலத்தில் இந்த பூக்களில் மலர்களில் இருக்கிற அந்த மகரந்த தூள் வந்து காற்று மூலயமா தான் பரவும். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த அலர்ஜி வரும். இப்போ ரொம்ப குளிர் காலத்தில் சில பேருக்கு குளிர் பட்டாவே வரும், மழைக்காலத்தில் இந்த பூஞ்சை வந்துட்டு நிறைய முளைக்கும். அந்த ஈரத்தன்மை உள்ள இருக்கிற இடத்துல எல்லாம் மட்டும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப உங்களுக்கு அலர்ஜி வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ், நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் தான் நீங்கள் இதை கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போது ஃபஸ்ட்டு அலர்ஜி வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்?
0: இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வாமைன்றது ஒரு நிலை, அந்த நிலையில் வந்துட்டு நீங்கள் உங்கள் பாடி உடலுக்குள்ளார வந்துட்டு

0: வெளியிலருந்து ஒரு இம்யூன் ஒரு அலர்ஜன் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நுழைய பார்க்குது. உங்கள் உடம்புலேயும் அந்த அலர்ஜிக்கான ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹைட்டண்டாக இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சமயத்தில் தான் உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தும்மல், அதிகப்படியான தும்மல். அதை அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அதிகமாக எனக்கு தும்மல் வருது, கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி நீர் கொட்டுது, கண்ணில் வந்து அரிக்குது, மூக்கில் வந்து இச்சிங் இருக்குது, மூக்கு அரிக்குது, மூக்கில் வந்து எனக்கு சளியாக கொட்டுது, தொண்டைக்கார கருப்பு இருக்குது, இதில் தொண்டை நமிச்சல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். இது சில பேருக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாலு நாள் இருக்கலாம், ஸோ சில பேருக்கு வாரம் ஃபுல்லாகவே இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு மைல்டுன்னு சொல்கிறோம், சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் மாடிஃபை பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மழை காலத்தில் வர அலர்ஜிக்கும் குளிர்காலம் கோடை காலத்தில் வர அலர்ஜிக்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டாக்டர்?
0: இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் முன்னமே வந்து இதுக்கான சில பதிலை கொடுத்துருந்தேன். கோடை காலத்தில் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா இருப்போம், எதுவும் பிரச்சனை வராது, ஏன்னா அதிகமான வெயில் இருக்குன்னு. ஆனால் அந்த வெப்ப காலத்தில் தான், அதிகமான வெயில் இருக்கிறப்ப தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த போலன் கிரெயின்ஸ், அதாவது இந்த பூக்கள் மலரக்கூடிய அந்த பூக்களில் இருக்குது அந்த மகரந்த தூள் வந்து ஆவியாக மேலே போகும். இப்போ இந்த விண்ட் இருக்குது, அதாவது ப்ரீஸு, கொஞ்சம் கூட காற்று வந்து கொஞ்சம் வீசுது, அப்போ தென்றல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் இது வந்து இந்த மகரந்த தூள் ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு மாறுது. நீங்கள் இந்த வாக்கிங் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ இது வந்து இந்தியாவில் அந்தளவுக்கு காமன் கிடையாது, பட் ஜப்பான் அங்கே யுஎஸ்ஏ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேரே ஹே ஃபீவர். இதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் டைமில் இது வரும் எஸ்பெஷலி. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க மாஸ்க் போட்டுவாங்க, எல்லா பேரும் பொது மக்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் அவங்க வெளியவே போகணும். பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ மழைக்காலத்தில் வந்துட்டு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூஞ்சை வந்துட்டு அதிகமாக நம்ம தேசத்தில் சொல்கிறேன் நான். அப்போ நிறைய பூஞ்சை வரப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸும் இதே அலர்ஜி தான். குளிர்காலத்தில் இன்னும் நமக்கு வந்துட்டு அந்த குளிரே நம்மளால் தாங்க முடியாதான். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த குளிரில் காற்று நம்மளை பட்ட உடனே, கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி குடித்த உடனே நமக்கு வந்து அலர்ஜி வந்துடும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஜஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த குளிரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலை செய்ய வேண்டாம், சில்லுன்னு தண்ணியில் கை வைக்க வேணாம். உங்கள் உடம்பு அந்த சில்னஸ்க்கான ரெஸ்பான்ஸே இந்த மாதிரி தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
0: தேங்க்யூ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தும்மல் மற்றும் அலர்ஜி பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் சோஃபியா அவர்கள்.

0: ஓகே டாக்டர், நம்ம இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி அந்த அடிக்கடி சில பேர் தும்மிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்னீசிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: அது ஒவ்வொருத்தருடைய நிலை தான், ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ். இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி மைல்டு, மாடரேட், சிவியர். இப்போ இந்த மைல்டுங்கிறது ஒரு நாளைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி இருக்குது, இட் இஸ் நாட் என்னை வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணல, என்னுடைய வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அந்த அவாய்ட் பண்ணுறது அது மட்டுமே போதும். இப்போ இந்த மாடரேட் அண்ட் சிவியர் தான் வந்துட்டு இப்போ ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கலாம், அவரால் வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியாது, அவர் எங்கே போனாலும் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும், டிஷ்யூஸ் கேரி பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்க வந்துட்டு என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நான் சில பேரோட பேசுனா தும்மல் வந்துகிட்டே இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, என் மூக்குலேருந்து சளி ஒழுகிட்டே இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கூட எடுத்துக்கோங்க, அவங்க வந்துட்டு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சமைக்க முடியல, ஸ்மெல்லு தெரியல, எனக்கு மூக்கடைப்பு அதிகமாக இருக்குது, இதனால் எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலை வந்துட்டு மாறுபடலாம், மைல்டு, மாடரேட், சிவியர். இப்போ இந்த சிவியர் டைப்ஸில் வந்துட்டு அவங்க அவங்களால வந்துட்டு பப்ளிக்காகவும் அல்லது அவங்களுடைய ரெக்ரியேஷனல் ஐட்டம்ஸ், அதாவது அவங்க போய் அவங்க விளையாட முடியல, அவங்க மற்றவங்களோட சேர்ந்து அவங்க வந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு எங்கே போனாலும் மால்க்கு போனால் கூட எனக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, என்னால் வந்துட்டு ஈஸியாக என்னால் வந்துட்டு என்னுடைய வேலையை செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸில் இது பாதிக்குது. இந்த பாதிப்பை தான் ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அப்போ அவங்க தான் வந்து அவங்க மருத்துவ அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக அவங்க எடுக்கணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த அலர்ஜி வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இப்போ நிறையாவே இருக்கு, இது என்னென்ன ரீசனால குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் வருது டாக்டர்?
1: ஓகே, குழந்தைகளுக்கு வந்துட்டு ஜென்ரலாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெரியவங்களை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு அது டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து இப்போ நமக்கு மூக்கில் இருக்கப்ப அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அது கீழே அதே சமயம் வர்றப்ப லங்ஸ்க்கு போகிறப்ப அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் ஆர் ப்ராங்கியலைட்டிஸ். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இப்போது அடுத்து ஒரு காரணமும் இருக்குது. இப்போது பெற்றோர்கள் ஒருத்தர் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், இல்லை அப்பா இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருக்குமே அலர்ஜி இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது கண்டிப்பாக வரும், அதுக்கு பேர் ஏடோபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏடோபி இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் சின்ன வயசில் இது வந்து ஒரு வெளிப்பாடு வந்துட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். இவங்க வந்துட்டு கொஞ்சம் அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு குழந்தை நல மருத்துவர் அவர்கிட்ட போய் காமிக்கலாம், இல்லை காது மூக்கு தொண்டை மருத்துவர் போயிட்ட காட்டலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: யா டாக்டர், நீங்க இந்த ஹேஸ் ஃபீவர் பத்தி சொல்லிருந்தீங்க.
1: எஸ்.
2: இதுல வந்து ரெண்டு கேள்வி. இந்த ஹேஸ் ஃபீவர் பொதுவா அதிகமா எந்த வயதினர், அதாவது இளையோர்களையா அல்லது முதியவர்களையா தாக்கும், அது ஒண்ணும். இந்த ஹேஸ் ஃபீவருக்குரிய நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன இருக்கு, அண்ட் அதற்குரிய அந்த மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறது எவ்வளவு நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதுல டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அப்படிங்கறது ஃப்ரீக்வெண்டா இருக்குமா, மற்ற ஃபீவருக்கும் ஹேஸ் ஃபீவருக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட்
1: வயதினர் வந்து இது எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா தான் அஃபெக்ட் ஆகும், ஏன்னா இது வந்து ஒரு என்வாயர்மெண்ட்ல எல்லாருக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. ஸோ அப்ப வந்து குழந்தை

0: குழந்தைகளும் சரி, நடு வயதினரும் சரி, புதியவர்களும் சரி, எல்லாருக்குமே ஏற்படுத்துறதுனால எல்லாருமே வந்து ஒரு விதமான பாதுகாப்பு முறை. இப்போ நமக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோவிட் சமயத்தில் வந்துட்டு எல்லாருமே மாஸ்க் போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ரொம்ப அதிகமான வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கொஞ்சம் அதே போல் காற்று வீசக்கூடிய அந்த சமயத்தில், எஸ்பெஷலி இந்த ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஈவன் இது கன்ஜங்டிவைட்டிஸ் கூட காஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும், ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ இப்போ அதனுடைய சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மூக்கிலேருந்து நீர் வடிதல், கண்ணில் வந்துட்டு அந்த இச்சிங், கண்ணிலேருந்து நீர் வடிதல், கண் ரெட் ஆகிறது, அதே போல் மூக்கில் வந்துட்டு நீர் வடிதல், தும்மல், அடுக்கு தும்மல் வர்றது. அப்போது அதுதான் ஹே ஃபீவர்னு சொல்கிறாங்க. பட் அது ஃபீவர் வந்துட்டு அந்த சமயம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸில் தான் அந்த லைட்டாக ஒரு ஃபீவர் இருக்கும். பட் ஜென்ரலாக இது தான் வந்து அவங்க ஹே ஃபீவர்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான மெடிக்கேஷன் பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவாய்டன்ஸ், அதாவது நீங்கள் மாஸ்க் போடுறீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த உங்களுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அந்த வெளிப்பாடுக்கான மெடிக்கேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி இருக்குனாக்கா ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து மருந்தாகவும் இருக்குது, குழந்தைகளுக்கு சிறப்பாகவும் இருக்குது, டேப்லெட்ஸாகவும் இருக்குது, நேசல் ஸ்ப்ரேஸாகவும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எது வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் மருத்துவர் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே போல் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், இதுதான் அந்த சீசனல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஸோ உங்களுக்கு சீசனில் மட்டும்தான் எனக்கு இது வந்து வருது அப்படின்னாக்கா அந்த சீசனுக்கு மட்டும் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா நேரமும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே போல் இது நவீன சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்ப்ரே மருந்து, அதாவது டைரெக்டாக நீங்கள் உடலுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, டேப்லெட்ஸ் எடுக்கணும். நீங்கள் நேராக ஸ்ப்ரே வந்துட்டு இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட், உங்கள் மூக்கிலேயே வந்துட்டு அந்த ஸ்ப்ரே நேசல் ஸ்ப்ரேஸ் வந்துடுச்சு, அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு உடல்நிலை சிஸ்டமிக் எதுவுமே இருக்காது, காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதை எடுத்துக்கலாம். இம்யூனோ தெரப்பின்னு ஒன்று, இதுதான் ரொம்ப ரொம்ப நவீன சிகிச்சை முறை இம்யூனோ தெரப்பி. இது இந்தியாவில் சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தேவையா அப்படின்னா கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவை. யாருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அலர்ஜன் மட்டும்தான் எனக்கு வந்து இது காஸ் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இம்யூனோ தெரப்பி. அதுக்கான டெஸ்டிங்கும் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் இது பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது அப்படின்னாக்கா பொதுவான மருத்துவம் ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸ், அவ்வளோதான்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ. ஓகே டாக்டர், கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி குழந்தைங்களோட அலர்ஜிக்கு இவங்களுக்கான சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்குமா, இல்ல பெரியவங்களுக்கு இருக்கிற அதே சிம்டம்ஸ் இருக்குமா டாக்டர்?
0: குழந்தைகளுக்கான சிம்டம்ஸ் வந்துட்டு அதே தான், மோர் ஆர் லெஸ் சேம். அவங்களுக்கு கொஞ்சம் மூக்கு அடைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், தும்மல் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் அண்ட் ப்ராங்கியோலைட்டிஸ், அதாவது மூக்கை விட அவங்களுக்கான லங்ஸ்க்கான சிம்டம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கலாம்.
1: ஓகே டாக்டர், என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கக்குள்ள உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்? இப்போ பேசுகிற குழந்தைங்க சொல்லிடுவாங்க, டாட்லர்ஸ்லாம் பார்க்க டாட்லர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க டாக்டர்?
0: கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய குழந்தைகளை ஆக்சுவலி நீங்கள் குழந்தைகளை விளையாடுறக்கிறப்பே பார்ப்பீங்க, அவங்க வந்துட்டு மூக்கிலேருந்து அந்த சளி வந்து ஒழுகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அப்பப்போ அப்போ நம்ம சளி சிந்தி விட்டுட்டே இருப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு நினச்சி நம்ம இதை விட்டுறக்கூடாது. ஏன் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி வருது அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். அந்த குழந்தைக்கு தும்மல் இருக்கலாம், இல்லாமல் எல்லாம் இருக்கலாம், பட் ஆனால் அந்த மூக்கில் வந்து ஒழுகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அப்போ ஏதோ வந்து அந்த அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, அந்த பாடியிலேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இருமல் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம், இந்த இருமல் வந்துட்டு ட்ரையாகவும் இருக்கலாம், அண்ட் வெட்டாகவும் இருக்கலாம். வெட்டுனாக்கா அந்த சளியோடு சேர்ந்து வரக்கூடிய இருமல், ட்ரை காஃப்.

0: ங்கிறது வந்துட்டு அவங்க காஃப் பண்ணிப்பாங்க, பட் அதுலேருந்து எதுவும் வந்து சளி வராது. ஸோ அப்போ இது வந்து இதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு த என்வாயன்மெண்ட், அந்த அலர்ஜன்ஸ்க்கு அது இந்த குழந்தை அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது கண்ணில் இருந்து அப்பப்போ கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கூர்ந்து கவனிக்கணும், இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, நாளடைவில் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் இருக்குது, அப்போ ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு நீங்கள் மருத்துவரை அணுகணும்.
1: ஒரு கோலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கால் லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. ஓகே டாக்டர், இப்போ சில குழந்தைங்க வந்து எப்போவுமே அந்த மூக்கை அடைச்ச மாதிரியே இருப்பாங்க, அது மாதிரி தூங்கும்போது வாய் திறந்தே தூங்கிட்டு இருப்பாங்க, இதுக்கும் அலர்ஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்?
0: இல்லை, இது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு மூக்குக்கு பின்னாடி, அதாவது ஒரு 5 வயதுலேருந்து 3 to 7 தான் அதிகமான வெளிப்பாடு இருக்கும். பட் இந்த 5 வயசுலேருந்து ஒரு 9 to 12 வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மூக்குக்கு பின்னாடி தொண்டை பகுதியினுடைய ஒரு பகுதி, நேசோ ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து இந்த இம்யூன் மண்டலம், அதாவது டான்சில்ஸ் மாதிரி அடினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு ஒன்று இருக்குது. இந்த சதை வளர்ச்சி வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அதிகமான வளர்ச்சி ஏற்படும். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மூச்சு விட முடியாது, மூக்கு அடைப்பு இருக்கிறதுனால அவங்க வாய் திறந்துட்டு தூங்குவாங்க, கொட்டச்சத்தம் இருக்கும். அப்போது இது யார் கவனிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை உறங்குது இல்லையா அந்த பெட்டில், அப்போ அம்மா அல்லது அப்பா தான் பார்க்கணும். வாய் திறந்துட்டு தூக்குறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தும்மல் வருது டே டைமில் இன்னும் நிறைய தூங்குறாங்க. அப்புறம் இன்அட்டென்டிவ்னஸ், அதாவது அவங்க கூப்பிட கூட காது கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்க வந்து அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க, நம்ம கூப்பிட்றதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட்டிகிட்டு வரணும். ஆக்சுவலி எங்கள் பேரண்ட்ஸ் வர்றப்போ அவங்க சொல்கிறாங்க, மேம் நாங்கள்லாம் வந்து டிவி பார்த்துட்ருக்கோம், இந்த குழந்தை மட்டும்தான் அதிகமான சத்தம் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு மூக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய மூக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த சதை வளர்ச்சி ஏற்படுது, அது வந்து அவங்க காது கேட்குற ஒரு சக்தியையும் அது பாதிக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தைய கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை கூட்டிகிட்டு போகலாம். அவங்க வந்துட்டு காது மூக்கு தொண்டை மருத்துவர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் டைரெக்டாகவே காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ரே எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
0: தேங்க்யூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தும்மல் மற்றும் அலர்ஜி பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் சோஃபியா அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ இந்த சைனஸ் பிரச்சனைக்கும் அலர்ஜிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்கு உண்மையிலேயே அதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க.
1: ஓகே, இருக்கு. நோஸ் அண்ட் பாரானேசல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மூக்கு சுவாசம் மற்றும் இந்த சைனஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டம். அது வந்து இப்போ அந்த மூக்கு வழியாக தான் அந்த சைனஸ் வந்து ட்ரெயின் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே சைனஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று இல்லை நாலு இருக்குது. இந்த நாலு வந்துட்டு இந்த முகத்தினுடைய ரெண்டு பகுதியிலையும் இருக்குது. இப்போ இந்த அலர்ஜியோ அல்லது வேறு எந்த ஒரு மூக்கினுடைய ஒரு சிஸ்டம் அந்த இடத்த வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த சைனஸையும் பாதிக்கும். இப்போ இந்த மூக்கு அலர்ஜி இருக்கிறப்ப வீக்கம் இருக்குன்னு சொன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த வீக்கம் வந்து சைனஸ்லேயும் வீக்கம் வர்றப்ப தான் சைனோசைட்டிஸ். இப்போ அந்த சைனோசைட்டிஸ்லேயும் அண்ட் அந்த மூக்கினுடைய சதை வளர்ச்சி இருக்கிறப்ப பாலிப்ஸாகவும் வரும், அதாவது சதை வந்துட்டு இந்த சைனஸ்லேருந்து வரும். ஸோ அது இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு சிஸ்டமாக இருக்குது. இந்த மூக்கில் பாதிப்பு வரப்ப கண்டிப்பாக அது சைனஸும் பாதிக்கப்படும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஹவர் இஸ் ஆல்மோஸ்ட் சேம்.
0: ஓகே டாக்டர், இப்போ சில பேருக்கு காலையில எழுந்த உடனே அந்த அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகு அப்படியே எழுந்த உடனே தும்பிட்டே இருப்பாங்க, என்ன ரீசனால இது வரும் டாக்டர்?
1: அதுதான் நம்ம பார்த்த மாதிரி இதுதான் அந்த அலர்ஜி அல்லது ஒவ்வாமையினுடைய ஒரு விதமான வெளிப்பாடு. மூக்கு வெறும் வந்து அந்த இப்போ நம்மளுடைய சுவாசம்ங்கிறது மூக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லங்ஸ் வரைக்கும் முடியுது. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு லெவல் தான் இந்த மூக்கு. ஸோ அது வந்து நம்ம தொண்டை வரைக்கும் போகுது, தொண்டை கீழே இருக்கிறது தான் லங்ஸ் அந்த சுவாச பைகள். ஸோ சுவாச பை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, அது ஆஸ்துமான்னு சொல்கிறோம். மேலே இருக்கிற அந்த சுவாச குழாய் அஃபெக்ட் ஆகிறப்ப தான் நமக்கு இந்த அடுக்கு தும்மல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்.
0: ஓகே டாக்டர், ஆக்சுவலி இந்த அலர்ஜிங்கிறது வந்து க்யூரபிளா, ஃபுல்லாக சிகிச்சை எடுத்தால் க்யூரபிளா அப்படின்னு சொல்லுங்க.
1: ஓகே, நான் சொன்ன மாதிரி மைல்டு மாடரேட் சிவியர் டைப்ஸ் இருக்குது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான். இப்போ இந்த மைல்டு அண்ட் மைல்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. இப்போ புது புதிய நிறைய மெடிக்கேஷன்ஸ் வந்துருச்சு அதுக்கு, ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்துட்டு முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்னாக டேப்லெட்ஸ் இருக்குது, இந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு டேப்லெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தூக்கமே வராமல் நீங்கள் காலையில் அந்த மருந்தை உட்கொண்டுட்டு நீங்கள் வந்து வேலை செய்யலாம். எல்லா நாளுமே நீங்கள் அதை எடுத்துக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு உங்களுக்கு நிறைய இப்போ வந்து இதே வந்து மாடரேட் அண்ட் சிவியர் டைப் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது. உங்கள் உடம்புல எந்த ஒரு சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மூக்கில் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டம்னு சொல்கிறோம், அது வந்து ரொம்ப பெட்டராக ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இந்த சிவியர் டைப் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு இந்த பாலிப்ஸு அந்த மாதிரிலாம் வரலாம், அவங்களுக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சைன்ற ஒரு நம்ம சிகிச்சை முறையை வந்து கையாளணும். ஸோ இது நிறைய பேர் கிடையாது. இது வந்து இந்த அலர்ஜிக்கு

0: ரைனைட்டிஸ்னுடைய ஒரு ஒரு பகுதி தான். ஒரு மேபி ஒரு 10% மக்கள், இப்போ 100 பேருக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குது அப்படின்னா வெறும் 10 பேருக்கு தான் நம்ம ஆப்ரேஷன் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்காக பயப்பட தேவையில்லை, பட் ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணலாம். க்யூர், நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக நான் க்யூர் பண்ணிட முடியுமா? எப்படி ஆஸ்மா வந்து க்யூர் பண்ண முடியாது, பட் 100% நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாமோ நம்ம கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த அலர்ஜிக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்கு சொல்லுங்க டாக்டர், என்ன பரிசோதனைகள் இருக்குன்னு சொல்லுங்க.
0: இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டர் போய் ஒரு மருத்துவரை போய் பாக்குறீங்க, அவர் வந்து ஒரு ஆர்டினரி ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரத்த அணுக்கல்ல இந்த அலர்ஜிக்கான குறியீடுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாக்கிறதுக்கான சில டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதில் இந்த இயோசினோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறப்ப 2-5% வரைக்கும் இருக்கும். பட் இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு அதை விட ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்சல்யூட் இயோசினோஃபில் கவுண்ட்னு ஒன்று இருக்குது, இது 35-350-400 அது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மல்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த 2 டெஸ்ட் பண்ணாவே இவங்களுக்கு வந்து அலர்ஜிக்கான டெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரத்தத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் எந்த பொருளுக்கு நான் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கோ சில ஒரு நவீன டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது ஒரு கிட் மாதிரி தான். உங்கள் உடம்புல வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டிக்கி மாதிரி இது இருக்கும், ஸ்டிக்கிஸ்னால் ஒரு சின்ன சின்ன பேப்பரில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் அலர்ஜன் அதில் இருக்கும். ஒரு 30-60 பொருட்களுக்கு உங்கள் முதுகில் வந்துட்டு அதை ஒட்டி பார்த்துட்டு எந்த பொருளுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு அது ரிப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த பொருளை மட்டும்தான் தவிர்க்கணும். அது மீறி அதை நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லை நீங்கள் உட்கொண்டீங்கன்னு, சில பேருக்கு வந்துட்டு பர்டிகுலராக சில உடல் இது கடல் சார்ந்த மீன் அந்த வகைகள் சாப்பிட்டாக்கா அவங்க கொஞ்சம் அதிகமான ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் அலர்ஜி வந்து அவங்களோட பிளட் சுகர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அந்த அலர்ஜி தும்மல்லாம் இருந்துச்சுன்னா?
0: இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வந்துட்டு ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சாதாரண அந்த ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்னு சொல்லுவோம், ஏன்னா அந்த கேஸ்கேட்னு சொன்னோம் இல்லையா, அலர்ஜிக் கேஸ்கேட்ல ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேருந்து அந்த ரியாக்ஷனை ஏற்படுத்துறது இந்த ஹிஸ்டமின் தான். அதுக்கப்புறம் இந்த யோசினோஃபில்ஸ், அப்புறம் மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்துறதுல ஸ்டீராய்டுன்ற ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ லியூகோட்ரைன்ஸுன்னு கூட சில ரசாயன பொருட்கள் வந்துட்டு நம்ம உடம்பு வெளிப்படுத்துது, அதுக்கு ஆன்டி லியூகோட்ரைன்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உடலில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் உங்களுக்கு வந்துட்டு அது ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு பண்ணும். இப்போ நான் சொன்ன அந்த மாடரேட் டு சிவியர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து நாம் யூஸ் பண்ணும். இந்த ஸ்டீராய்ட்ஸ் தான் உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணால் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் பூஞ்சையினால் சில நோயும் வரலாம் அது. ஸோ ரெண்டு விதமும் நடக்கலாம். இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு விதமாக இருக்குது. சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு நேசல் ஸ்ப்ரேஸே அவைலபிளாக இருக்குது, அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சுகர் லெவல் தான் பாதிக்காது. ஆனால் இப்போ நான் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த வீக்கம் அந்த வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் கம்மி பண்ணணும், இவங்களுக்கு நான் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறச்ச, அப்போ டாக்டர் வந்துட்டு மருத்துவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு வேளை அவங்கள வந்து இன்பேஷன் கூட வைக்கும் சில நாட்கள் வைக்கலாம், இல்லை அவங்களுடைய லோ டோஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஹை டோஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது 1 mg/kg 60 kg இருக்கிறவங்களுக்கு 60 mg கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் 30 mg கொடுப்போம், 20 mg கொடுப்போம். வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைம் தான், ஒரு ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ தட் வில் பி ஃபார் 5 days, 10 days ஆர் 2 weeks, இதுக்குள்ளவே நாங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த அலர்ஜி பிரச்சனை வந்து எனக்கு வரவே கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னா, யூஸ்வலாக மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம் சார்?
0: அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வாமை பொருட்கள், எனக்கு அலர்ஜி வந்துட்டு என்னுடைய எவ்ரிடே லைஃப்பை வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணுது, என்னால் வந்துட்டு என்னால் வேலை செய்ய முடியல அந்த மாதிரி அவங்க பாதிக்கு ஃபீல் பண்ணுறப்ப உங்களுடைய மைக்ரோ என்வாயன்மெண்ட்டை வந்து நீங்கள்

0: எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தூசியோ அல்லது இந்த டஸ்ட் மைட்ஸ் அதுதான் வந்து ஸோ மோஸ்ட் காமன். ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு வெட் மாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தண்ணி உங்கள் துணியை வந்துட்டு தண்ணியில் வச்சுட்டு நனைச்சிட்டு, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேதியியல் பொருள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசால் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணணும். எவ்ரிடே க்ளீனிங். ஓகே, இது வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம். ஓகே, நீங்கள் அப்போ ஹை டஸ்டிங்கும் பண்ணணும், அதாவது ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும். செகண்ட், உங்களுடைய பாத்ரூம் டாய்லெட், நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். பூஞ்சைகள் இருக்கக்கூடாது உங்கள் கபோர்ட்ஸில், எஸ்பெஷலி இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகுனா ஒரு மாதிரியான ஒரு மந்தமான ஒரு வாடை வரும், அப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே பூஞ்சை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சமயம் அந்த க்ளோத்ஸ்லாம் கொண்டு போய் சன்ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை எல்லாத்தையும் மீறியும் உங்களுக்கு வருது அப்படின்னா மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரீலி ஓவர் த கவுண்டர் கூட இருக்குது, பட் நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு ஒரு ரெகுலரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாவே நீங்கள் மோரார்லெஸ் உங்களுக்கு வந்துட்டு இது ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தும்மல் மற்றும் அலர்ஜி பிரச்சனைகள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அதோட நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: அனைவருக்கும் நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 5:26. வழக்கம் போல உங்களோட டெய்லி ஒர்க்ல நீங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருப்பீங்க. ஈவினிங் டைம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம், டயர்ட்லேருந்து வெளில வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களை அப்படியே ரிலாக்ஸ் மோடுக்கு கொண்டு போறதுக்காக இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி ராக் பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: இருந்து ஒன் வரைக்கும் யாரு பாஸ்டா கணக்கட்டும் ஸ்டார்ட்

0: நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணி சரியா சரியா
1: டைமர் வைக்கணுமா சாப்பாடு வைக்கணுமா
0: எது வேணாலும் அது உங்க இஷ்டம். ஓகேவா?
1: யார் சொல்ல போறா?
0: நீங்களா சொல்ல போறீங்க? சரியா
1: அரவிந்தன்.
0: அது என்னமோ அது தெரியல.

நீங்க போறீங்க போல உங்க மேல தப்பு இல்ல இருக்கிறாங்க.

ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வர ஒரு பாருங்களா பாட்டுக்கு வந்துடலாமா ரோஜ் எப்படி

0: தமிழே தெரியாது.
1: பாட்டு பாடுவீங்க?

தொடர்ந்து பேசலாம். இதே ரெயின்போ புதுவை 102.2 நேயர்கள் கேட்டு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாரதி ஜாலியா ராக் பீச்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிட்டாங்க, ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் முகி. என் பேர் சந்தோஷ்.
1: ரொம்ப சேட்டனா ரொம்ப சட்ட பண்ணுவீங்க. அவ்வளவு சட்ட
2: பண்ணுவாங்க. எனக்கு தோன்றத தோன்ற இடத்துல
1: பண்ணுவாங்க. ஒரு ஓகே மேம், அதுல வந்து ஒன் வரைக்கும் ரிவர்ஸ் பிளஸ் ஓகேயா சொல்றீங்களா? சரிங்களா? சரியா?
2: சரி.
1: ஒன் வரைக்கும்
2: சொல்றேன். ரிவர்ஸ்ல 49, 48, 47, 40, 41, 42, 33, 34, 32, 32, 34, 32, 31, 30, 29, 28, 27, 26, 35, 24, 23, 22, 21, 19, 18, 17, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
1: இதே போதும்.
3: Bonjour, boys and girls.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப்

0: ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாது. நம்ம ஆர்ஜே பாரதி ரொம்ப ஜாலியா ராக் பீச்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹாய்,
1: ரவீனா.
2: ரவீனா
1: நினைக்கிறேன். ஜாலி ஜாலி முடிச்சு வந்து நாங்களும் வந்து அதை வந்து கலந்துப்போம். எந்த ஸ்வீட் முடிச்சீங்களா? போகணும். அப்ப எனக்கு
2: பின்னாடி உட்காந்துருப்போம்.
1: அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் என்ன பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது?

Terrible.

0: பாவம்.
1: அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதாவது எப்படின்னா நாங்க சின்னதான் ஒரு புள்ளி வச்சா அதை கோடே போட்டு ரோடே போட்டுருவோன்ற மாதிரி அவங்க பாவம் மட்டும் தான் சொன்னாங்க. அப்படி எடுத்தாங்க சார் ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி அப்படி அந்த படத்து பேரே கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு. ஆனா பயங்கரமா எல்லாருமே வந்து சினிமாவில பாத்துக்கணும். ஓகே உங்களுக்கு இன்னொரு மொழி நீங்க நான் சொல்லுங்க. நீயும் சுவாமி பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே ரொம்ப சிம்பிள் தான். ஓகே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். கலர் ஒரு பாட்டு உங்க மனசுக்குள்ள ஏதாவது தோணுது லாஸ்ட் டைம் கதை ஏதாவது ஒரு பாட்டு பாடி நான் ஒன்னா வந்துருங்க சவுண்டா பாருங்க. ரொம்ப ஜாலியா பேசுங்க. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க எல்லாமே செம்மையா பண்ணீங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். ஓகே தொடர்ந்து பேசலாம். இது எப்போ ரெயின்போ பொதுவாக நோட்ஸ் இருந்த பொழுது இடையில நேர்கள் நூற்று ரசித்துக் கொண்டிருக்கோம். மெய்மனுக்கு விளையாடு.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாரதி ஜாலியா ராக் பீச்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம்னு சொல்லும்போது ஒரு தடவை கேட்க எஸ்கேப் ஆகிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களை தான் நான் கேட்பாங்க. நீங்க தானே
2: ஆ

நமக்கும் படிப்புக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஓடிட்டாரு. அவரே வந்து இங்க உட்காரும் போது அவர்கிட்ட பேசி வைக்கலாம். ஓகே, நீங்க ரெடியா? பேசலாம்.

இருக்கு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம ராங் பீச்ல இருந்து தான் போச்சு. நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. கட்டபாய்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன், அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். ஆகாஷ்.

0: வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின் தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவர் இன்று சிக்கிம் மாநில காவல்துறைக்கு சிறப்பு வண்ணத்தை வழங்கி பேசினார். இது சிறப்பான சேவை, அசைக்க முடியாத கௌரவம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும் வடகிழக்கிலிருந்து 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்கிறது. மேலும் காவல்துறை மக்களிடம், குறிப்பாக பெண்கள், ஏழைகள் மற்றும் குழந்தைகளிடம் அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை சமாளிக்க காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சிக்கிம் மாநில காவல்துறை அனைத்து நவீன வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த சவால்களை சமாளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு நிலைமைகளை பராமரிப்பதிலும் பேரிடர்களை தணிப்பதிலும் சிக்கிம் காவல்துறையின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திரையில் மதிப்பிடும் முறையானது அதிக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முற்போக்கான கருவி என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுக்கான OSM அமைப்பில் உள்ள முரண்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டு இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்த கவலைகளுக்கு பதிலளித்து பேசினார். நடைபெற்று வரும் மறு மதிப்பீட்டு செயல்பாட்டின் போது அனைத்து குறைபாடுகளும் சரி செய்யப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களும் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களும் OSM அமைப்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிபிஎஸ்இ இந்த அமைப்பை செயல்படுத்துவது இதுவே முதல் முறை என்றும், OSM செயல்முறை திட்டம் மூலம் கிட்டத்தட்ட 40 கோடி ஸ்கேன் பக்கங்கள் முதல் முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் விவரங்களை வெளிப்படையாக அணுகவும், தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை நேரடியாக பார்க்கவும் OSM அமைப்புகள் வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் மதிப்பீட்டின் போது ஏதேனும் விடையோ அல்லது பிரிவோ கவனிக்கப்படாமல் விடப்பட்டதா என்பதை அவர்கள் சரிபார்க்க முடிகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் கடினமாக உழைக்கும் விவசாயிகளின் அயராத முயற்சியால் போதுமான அளவு உணவு தானிய இருப்பு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காரிஃப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விவசாய நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், இந்த ஆண்டு நாட்டின் மதிப்பிடப்பட்ட உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்களுக்கும் அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 5.3% அதிகம் என்றும் சுட்டிக்காட்டினார். வேளாண்மைக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் அரசு சிறப்பு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். காரிஃப் வேளாண்மை துறையின் நலனுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க இந்த 2 நாள் மாநாடு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை மற்றும் பிற துறைகள் குறித்து விவாதிப்பதற்கும் இந்த மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து உரையாற்றிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் பொது நிறுவனங்களிலும் சூரிய சக்தி தகடுகளை பொருத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு மசூதிகளில் இன்று நடைபெற்ற

0: சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு தானங்களை வழங்கினர். ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய திருநாளாக விளங்கும் பக்ரீத் பண்டிகை இறை நம்பிக்கை, சகோதரத்துவம், இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் இதனையொட்டி பல்வேறு மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000+ மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இவர்கள் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முடிவில் இறைவனுக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி தானமாக வழங்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகை தியாகம், தன்னலமற்ற குணம் ஆகியவற்றின் அடையாள சின்னம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குலத்திற்கு குறிப்பாக நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்ய நம்மை தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நல்ல தருணத்தில் சமூகத்தில் அண்மையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் இப்பண்டிகை சமூகத்தில் சகோதரத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் நல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்துதல், உணவு தானியங்களை கொண்டு செல்லும் மாநில ஏஜென்சிகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உணவு தானியங்களை கையாள்வதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான செலவினங்களை மத்திய அரசின் சார்பில் உதவும் மற்ற நடவடிக்கைகளை சீரமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு 81,35,00,000 மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்ற இத்திட்டம் உதவும். அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு இத்திட்டம் மாற்றான ஒன்றாக இருக்காது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரேஷன் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வறுமை மீட்பு திட்டங்களை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் பரவலை தடுக்கும் புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் வேளையில் சர்வதேச சுகாதார நிதியின் கீழ் பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த 17 அறிவித்துள்ளது. இதனை அடுத்து உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளில் விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் இறங்குவதற்கு முன்பு சுய அறிவிப்பு படிவங்களை கட்டாயம் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளன. இந்நிலையில் காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த புதிய தடுப்பூசியை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய தெரிவித்துள்ளது.
0: சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கரின் துணிச்சல் மற்றும் தேசபக்தி மக்களை எப்போதும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வீர சாவர்கரின் அறிவு கூர்மையில் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அவரது வலியுறுத்தலும் குறிப்பிடத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திர போராட்டத்தின் அச்சமற்ற போர் வீரரான வீர சாவர்கர் தனது முழு வாழ்வையும் தாய்நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் மீதும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அவர் என திரு அமித்ஷா மேலும் தெரிவித்தார். தீண்டாமை போன்ற சமூக தீமைகளை வீர சாவர்கர் தனிமையாக எதிர்த்ததாகவும் நாட்டு மக்களை ஒருங்கிணைத்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அவரது வாழ்க்கை தொடர்ந்து மக்களுக்கு வழிகாட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:21, 19 நொடிகள். நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. சோ இது உங்களோட ஃபேவரட்டான லிசனர்ஸ் சாய்ஸ் தான், மனம் விரும்புதே லைவ் போன் ப்ரோக்ராம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்க கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71760, மற்றொரு எண் 0413-22-75-230. சோ நிகழ்ச்சியில முதலாவதா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
2: மாலை வணக்கம். அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: மாலை வணக்கம் சார், உங்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, யார் இங்க பேசுறது?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: அபுசாலம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த படத்துல இருக்கு, என்ன பாட்டு வேணும்?
2: அழகிய தமிழ் மகன், எல்லா புகழும் இறைவனுக்கே.
1: சூப்பர் சாங் சார். உங்களுக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில அந்த பாட்டு உங்களுக்காக இப்போ பிளே பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
2: மிக்க நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: சோ துள்ளலான இசையில அழகான ஒரு பாடல் கேட்டோம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட நீங்களும் கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேயர்களாக இருந்தா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. ஓகே, நேர்கள் நினைவிற்கு சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஸோ தொடர்ச்சியா நிகழ்ச்சியில அடுத்து யாரு எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறது?
1: அரம்பாங்கில இருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் வணக்கம். என்ன படத்துல இருந்து எந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டங் ட்விஸ்டர் குடுக்குறேன், அது நீங்க வேகமா சொல்றீங்க பாப்பமா.
0: அடடா, ட்ரை பண்றேன் சார், சொல்லுங்க.
1: தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், தோட்டப்பாய் எடுத்து சுருட்டி கொண்டு ஓடினான் ஓட்டம்.
0: சார் ஒரு வாட்டி சொல்றீங்களா மறுபடியும்? தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம்,
1: பப்பாளி தோட்டம், படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தான் ஓட்டம்.
0: படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தானாம் ஓட்டம். ஓகே, தோட்டமாம் தோட்டமாம் தோட்டம், பப்பாளி தோட்டம், படுத்த பாயை எடுத்துக்கொண்டு, சாரி, சுருட்டி கொண்டு எடுத்தானாம் ஓட்டம். சார் இதுவே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு, இதுக்கு மேல வேகமா தெரியல சார். நாங்க டங் ட்விஸ்டர் கேட்டு கேட்டு நீங்க திடீர்னு இப்படி ஒரு ஷாக் குடுக்குறீங்க.
1: சிகரம் தோட படத்துல இருந்து பிடிக்கு தேசம்.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி
0: நன்றி. ஜிதன் ராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் 6:34, 10 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-22-71760, மற்றொரு 0413-22-75230. ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறது?
1: இளவனாசூர் கோட்டையில இருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: ஓகே, இளவனாசூர் கோட்டை ராஜேந்திரன் சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: மற்றும்
0: எஸ் ஜானகி பாடிய பாடல் உங்களுக்கு வருது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:39 45 நேர்கள் ஆர்வமா பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே லைவ் போன் அண்ட் ப்ரோக்ராம். சோ நேர்கள் அவங்களுக்கான விருப்பமான படத்திலிருந்து விருப்பமான பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டுடலாம். வணக்கம், ஹலோ.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.

0: வணக்கம் சார், என்ன படம், என்ன பாடல் வேணும்?
1: படமும் பாடலும் கவிதை நடையில் எதிர்நோக்கி காத்திருந்து விடி வடிமேல் எதிர்நோக்கி பூத்திருந்தது இவன் விழி, வடிமேல் பார்வை காத்திருந்து ஏமாற்றம். சிந்தும் புன்னகையோடு மாலையும் மங்கள நாளும் கொண்டு வருமா காணகத்து பெயர். தாலாட்டு கெஞ்சையில் வாலாட்டி பார்க்கும், வாலாட்டும் ஊர்குருவி தாலாட்டி கேட்கும். பொன்மாலை நேரம் பாடல் வழியே என்னை விட்டு போகாது என சொல்ல வருகிறதோ கிளியும் புயலும்.
0: அடடா, என்னை விட்டு போகாதே படத்திலிருந்து வாலாட்டும் ஊர்குருவி. சூப்பர் சார், உங்களுக்காக
1: மனோஜானகி பாடல. ஒரு துளலான இதுவரை வானொலியில கேட்காத ஒரு பாடல். இது மாதிரி எது மாதிரி பாடலா இருந்தாலும் திரும்பமா படாம எங்களுக்காக நிறைய பாடலை தேடி கொடுக்குற தங்களுக்குள்ளேருந்து
0: நன்றி சார், நன்றி சார்.
1: இந்த வானொலி தான் இது மாதிரி பாடல்களை அசத்தலா கொடுக்கறதுல முன்னணியில இருக்கு.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார். நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக இதோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.

0: மனு மற்றும் கே எஸ் சித்ரா குரல் லோலித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். வீரமணி சாருக்காக என்ன படத்துல இருந்து எந்த பாடல் பிளே பண்ணலாம்?
1: பூவை பூச்சிடவா மேம், படம் பேரு அதே பாடல் மேம்.
0: அடடா, சூப்பர் சார். சித்ரமா வாய்ஸ்ல உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். வீரமணி சார்க்காக என்ன படத்துல இருந்து என்ன பாடல் பிளே பண்ணலாம்?
1: பூவை பூச்சிடவா மேம், படம் பேரு அதே பாடல் மேம்.
0: அடடா, சூப்பர் சார். சித்ரமா வாய்ஸ்ல உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:51 7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நேர் விருப்பம். நேர்களே, ரொம்பவே ஆர்வமா அவங்களுக்கு பிடிச்ச பாடலை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படத்துல இருந்து பாடல் கேட்கணும்னா நீங்களும் டயல் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேர்களா இருந்தா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
1: இளமங்கலம் ஆர் முருகன்.
0: ஓகே, முருகன் சார்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இன்னைக்கு நமது வானொலியில ஒர்க் பண்ண அனைவருக்கும், ஆர்ஜி அனைவருக்கும், நேயர்களுக்கும் இன்னைக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் மேடம். அனைவருக்குமே
0: தங்களுக்கும் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நிலையத்தின் சார்பாகவும்
1: முருகன் இளமங்கலம் படம் வந்து குஷி, பாடல் வந்து மேகங்கருக்குது மின்னல் அடிக்குது, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: பாடிட்டீங்க, ஓகே சார். ஹரிணி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் அது இல்லையா, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். Thanks for calling.
1: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி மேடம். மாலை நன்றி.
0: நன்றி சார்.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:54. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் அறிவிப்பு. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் PMRBP என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரதீரன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. நேயர்களே, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நாட்டின் காவல்துறை குடிமக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவர் இன்று சிக்கிம் மாநில காவல்துறைக்கு சிறப்பு வண்ணத்தை வழங்கி பேசினார். இது சிறப்பான சேவை, அசைக்க முடியாத கௌரவம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு என்றும் அவர் கூறினார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின்தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைக்க வேண்டும் என்றும் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜனநாயகம் என்பது உரையாடல், விவாதம், ஒருமித்த கருத்து மற்றும் மாறுபட்ட கருத்துக்கள் ஆகியவற்றை

0: அவற்றின் மூலமே தழைத்தோங்குகிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திரையில் மதிப்பிடும் முறையானது அதிக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முற்போக்கான கருவி என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவை பகுதி வில்லியனூரில் திருக்காமீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி விழா வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என நான்கு மாட வீதி வழியாக சென்று நிலையை அடைந்தது. மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 7:02 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. சோ நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760, மற்றொரு 8225-230. யாரு எங்கிருந்து அடுத்த பாடல் கேட்க வராங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறது?
3: கடலூர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன்.
2: ஓகே கார்த்திக் சார்க்கு என்ன படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
3: டெடி படத்துல இருந்து மறந்தாயே நீ மறந்தாய் சாங்.
2: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் டீமான் பாடிய இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
3: ஓகே தேங்க்யூ.
2: தேங்க்யூ சார்.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்ட தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: எஸ் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
3: திருக்கோளூர் ராஜா.
2: ஓகே, ராஜா சார்க்காக எந்த பாடல், என்ன படத்துல இருந்து வேணும்?
3: படம் மன்னன்.
2: ஓகே.
3: அடிக்குது குளிர்.
2: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்களே, தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது.

0: செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும் போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நேர் விருப்பம். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760, மற்றொரு எண் 2275-230. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரு எங்கேருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க.

0: அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: ஓகே, சிவகுமார் சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மேடம், எனக்கு முத்து படத்துல இருந்து தில்லானா தில்லானா. இந்த பாடல் வந்து எங்க பிள்ளைகளுக்காக, விதீசா, தீபக்ஷனி, யோகஸ்ரீ ஆகியோருக்காக.
0: ஓகே சார், மனோ மற்றும் சுஜாதா குரல்ல அந்த பாடல் உங்களுக்காகவே இப்போ ஒலிக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
1: ஏன் அருவி குரலாலே தென்றல் மொழியாலே காற்றாலையில் கரைபடுத்திக் கொண்டிருக்கும் முளைத்த வீணை வானொலியின் வண்ணத்தமிழ் சோலை பாரி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: வணக்கம் சார், வணக்கம். வணக்கம் தட்சிணாமூர்த்தி சாருக்காக எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: உன்னுடன் படத்துல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். திருட கதவு போகாத பொருள் தான் காதல் என்பது. அது கண்கள் இருந்தும் காண முடியாதது, வார்த்தைகள் இருந்தும் பேச முடியாதது. காதல் உலகில் திருடுபவன் நிரபராதி, திருடாதவன் தான் குற்றவாளி. பாடல் என்பது ஒரு தேன்குழி, தன்னை பருகாமலே சுவை தரும், அது ஒரு அமுத ஒலி.
0: உங்களுக்கு ஒரு கவிதை நடையோடவே சூப்பரா பிடிச்ச பாடல் சொல்லிட்டீங்க. நீங்க கேட்ட அந்த பாடல் ஹரிணி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உங்களுக்காக பிளே பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி
0: சார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேயர்களே, மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 7:42 8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்க பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறது?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
0: மேம். கலைவாணி மேம்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: காத்து வாக்குல ரெண்டு காதல், அந்த படத்துல இருந்து அம்சமா அழகா ஒரு பொண்ணா
0: பார்த்தாங்க. குடுத்துடலாம் குடுத்துடலாம் உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குமா. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அந்தோனி தாசன் குரல்ல உங்களுக்கு அந்த பாடல் வருது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம்.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராம

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேரம் 7:46:57. நேர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சோ நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நலமா இருக்கோம் சார். சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாண்டியில எப்படி மேம் இருக்கு கிளைமேட் எல்லாம்? மழை பெய்யுதா?
1: அடையே சார், கொளுத்துது சார் வெயில்.
2: அதேதான், இங்கேயும் பயங்கர வெயில். ஆனா முந்தானத்தி நல்லா மழை பெஞ்சுது.
1: அதே எதிர்பார்ப்புல தான் இருக்கும். வெயில் அதிகம் இருக்கிறதுனால சரி, வெப்பச்சலன மழை எதிர்பார்த்துட்டு இருக்கும்.
2: ஆமா, எப்பவுமே வெயில் அடிச்சதுன்னா மழை வரும் இல்லையா?
1: அதுல நம்ம நேயர்கள்லாம் வேற மேகம் கருக்குதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன என்ன ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஓகே சரி, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுத்துடலாம்? ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
2: தேங்க் யூ மேம். பை.
1: தேங்க் யூ சார்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:52 46 நொடிகள் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க யார் பேசுறது?
1: பாண்டிதண்டு ஜெயா மேம்.
0: ஜெயா மேம், நீங்க நலமா?
1: நலம்.
0: ஓகே, எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் மேம்?
1: படம் மேம் வானமே இல்லை, பாடல் நாடோடி மன்னர்களை.
0: ஓகே, எஸ்பிபி சார் வாய்ஸ்ல உங்களுக்காக அந்த பாடல் கே சித்ரமா குரல்ல சேர்ந்து ஒலிக்க வருது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம்.

0: கேட்ட பாடலோடு இன்றைய மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கர்நாடகா, கோவா மற்றும் கேரளாவிற்கு 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியையும் அடையாளம் கண்டு நாடு கடத்துவதில் அரசின் உறுதியான நிலைப்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வலியுறுத்தினார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். மின்சார செலவுகளை குறைக்க வீடுகளில் சூரிய மின்சக்தி மின் தகடுகளை பொருத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 51வது பிரகதி கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், தற்போதைய சூழலில் மின்சார செலவுகளை குறைக்க வேண்டுமென்றும் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி இன்று டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை அறிவித்துள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 12 மாநிலங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான

நிதியை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று காணொலி காட்சி மூலம் விடுவித்தார். இம்மாநிலங்களில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்டவை அடங்கும். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 28ஆம் தேதி உலக பட்டினி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளின் முக்கிய நோக்கம் வறுமை மற்றும் நீண்டகால பட்டினியால் வாடும் கோடிக்கணக்கான மக்களின் அவல நிலையை உலகிற்கு உணர்த்துவதாகும். புதுவை பகுதி வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி விழா வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என 4 மாட வீதிகள் வழியாக சென்று நிலையை அடைந்தது. மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேரம் 9:16:05. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் MS ராஜேஸ்வரி குரலில் பராசக்தி படத்திலிருந்து.

நேரம் 9:19:32. நேயர்களின் நினைவிற்கு மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு எங்கே படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல்.

துள்ளலான இசையல் வி சீதாராமன் வரிகளில் வேதா இசையல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அன்பு எங்கே. நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி ஆர் மகாலிங்கம் பாடியது, படம் மாலையிட்ட மங்கை.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சியை தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கே ஏ தங்கவயலு, எம் சரோஜா மற்றும் டி எஸ் பாலையா பாடிய பாடல்.
1: கனயாளி அழிக்காத

நம் வாழ்வில் துர்வாசம் சை இல்ல இல்ல நம் வாழ்வில் துர்வாசர் வரவே மாட்டார். யாரு? உன் மாமன்?

நீ இமயமலைய கேட்டாலும் நான் கொண்டாந்து கொடுப்பேன். இருந்தா நான் இருந்தா என்னைக்கும் இருந்தா.

0: சகுந்தலை சகுந்தலை, ஏன் துஷ்யந்தன் நான் இருக்கும் போது நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? ஏ மாணவியா,
1: ஓஹோ அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறான், என்ன வேணும்?
2: எனக்கு ஒண்ணும் வேண்டாம், கால் போன் மோதிரத்தை வாங்கிட்டு காலமெல்லாம் கஷ்டப்பட்டா சகுந்தல, நான் ஒண்ணு அப்படி இருக்க விரும்பல.
1: சரி, நானும் துஷ்யந்தனா இருக்க விரும்பல. தோபா,
2: இது என்ன வேஷம்?
1: அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, நேரா உள்ள போய் ஒரு இரும்பு ஆயுதம் எடுத்துக்கிட்டு
2: வா. ஐயோ, அந்த வியாதி உங்களுக்கு அடிக்கடி வருமா?
1: என்ன வலிப்பா? எனக்கு ஏன் வருது? உன் மாமனுக்கு வரும், உன் மாமன் மகளுக்கு வரும், எனக்கு ஏன் வருது? போய் எடுத்துட்டு வா, அந்த இரும்பு ஆயுதத்துக்கு வேலை இருக்கு, போ
2: சொல்றேன்.
1: சீக்கிரம் கொண்டா, இதான் ஆயுதமா?
2: இதான் கிடைச்சது.
1: உன் மாமன் எதுக்கு முன்னாலும் முட்டாய் கடை வச்சிருந்தானா? சரி போனா போது, போ தற்சமயம் வச்சுக்கோ. இங்க வா, இப்ப நான் சத்தியமா, நீ சாவித்திரி மைடியர் மைடி.

0: பிரிஞ்சிடாதே.
1: நோ நோ நோ நோ நோ, உங்களை நான் பிரியவே மாட்டேன்.
2: ஐயோ பிரிய மாட்டேன்னு எங்கே போறிய? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகண்டனை நான் உரைத்திட நாடி நிற்பதினால் அன்பினால் இன்பமாய் இங்கே வா.
1: அப்படியா? இதோ
2: இப்படியா? இன்னும் வா. கண்டாதை மீறி உண்டான மோகம் இங்கே தீராமல் எங்கே நான் போவேன்?
1: நீங்க என்ன கேக்குறீங்க?
2: ஒன்னே ஒண்ணு, என் கண்ணே கண்ணு, கண்ணத்தில ஒன்னே ஒண்ணு.
1: போங்க சத்தியமா, நான் சாவித்திரியா. வேண்டாம் வேண்டாம், யமனே எங்கே கண்டு தேடுறது?
2: ஓஹோ, அவன் வேற வருவான்ல. அப்ப சத்தியமா வேஷமும் ஃபெயிலியர் தான். சரி, இத புடி, இத வர்றேன்.

0: சஞ்சீவியே மன்மாதன் என்னும் பாவிய மாலக்கணைய தூப்பிய வாட்டுறான் கண்ணே ஆய லோட்டும் தரிகம பதனிசா தனிதப மகரிசா பெண்ணே.
1: ஒரு கோளா இருக்கா
2: வேடா, என்ன வளர்த்தவர் வந்தால் என்ன செய்வாய்?
1: செவ்வாய் புதன் வியாழனாவது, வெள்ளி வந்தால் வரட்டும்.

0: பெண்ணே, அப்படியே உன்னை வளர்த்தவன் வந்து விட்டாதே, கவலைப்படாதே. நான் உடனே எங்கு மரமாக உருமாறி மறைந்து நிற்பேன்.
1: ஓடுற வேண்டா, நானா வேங்க மரம் வேண்டா, நான் வேங்க மரம் இல்லடா, வேங்க வேங்க யார பாத்திருக்கியா? என்னடா நினைச்சுக்கிட்ட நீ? டே பரிதாரி பயல, இந்த ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு எத்தனையோ அவதாரம் எடுக்கிறேன். ஏய், நீ அன்னைக்கு லாரியை கூப்பிட போனவன் இல்ல, இன்னைக்கு உனக்கு லாரி கிடையாதரா, உன்னை நடத்திய கூட்டு போட்ட.
2: ஐயா வேணா, ஐயா என்ன விட்டுடு,
1: நீங்க போய். ஏமா வள்ளி நாயகி, நீ என்ன பண்ணுவ? என் வீட்டு சோத்த தின்னு சுப்பிரமணியரா தேர்ற? நீ சுப்பிரமணியர் போ, தலைப்புறத்துக்குள்ள போ.
2: என்ன போ சொன்னீங்களே?
1: என்ன
2: போ சொன்னீங்க? அது போன அவதாரத்துல சத்தியமா வச்சுக்கிட்டு
1: சமைச்சவா?
2: இல்ல கோடாளி.
1: வேண்டா, நாடகம் ஆடி வேணும்.
2: இல்ல இல்லீங்க, வேலை இல்லீங்க, படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன்.
1: படிச்சுட்டு சும்மா இருக்கிற லட்சணம் அது. ஏண்டா வள்ளி திருமணம் நாரசரம் பிரியா, மன்னிக்க
2: வச்சு.

ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு துள்ளலான இசையில் வரும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து சலாம் பாபு என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

துள்ளலான இசையில் ஒலித்த அந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி, இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, பாடியவர்கள் ஜிக்கி மற்றும் குழுவினர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் பி. சுசீலா பாடியது வைரமாலை படத்திற்காக.

0: தீபன் சக்கரவர்த்தி மற்றும் சுசீலா குரலில் ஒளித்தாந்த பாடல் இடம்பெற்ற படம் வைரமாலை. ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 9:46, 22 நொடிகள். நேர்களே, சாய்போலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தொடர்ந்து தென் சிந்துதேவானம் படத்தில் சிதம்பரம் ஜெயராமன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலிக்க வரும் பாடல் உங்களுக்காக.
1: குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா

0: எனக்கது சொந்தம், எனக்கது சொந்தம், உலகத்துக்கு அதுதான் சொந்தமடா.
1: தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளில் வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்க வருகிறது உங்களுக்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி. சுசீலா பாடியது சந்திரோதயம் படத்திற்காக.

0: கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 10:04:58. நேயர்களே, மன் கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்களே, நேரம் 10:59:59 கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல் உங்களுக்காக பெண் படத்திலிருந்து.

உடுமலை நாராயணகவி வரிகளில் ஆர் சுதர்சனம் இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் பெண். நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியான எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தென் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடியது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. தேன் சிந்ததே வனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கருந்தேல் கண்ணாயிரம் படத்திலிருந்து.

0: கிளர்ச்சியலான இசையில் ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து மாயாபஜார் படத்திலிருந்து ஜி கஸ்தூரி பாடிய பாடல் உங்களுக்காக இதோ.
1: குங்கும் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம், குங்கும் டும் டும் டும் ஜம் ஜம் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம்,

குங்கும் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம்.

இன்னலிடை பெண்ணிவளா.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பற்றிய ஒரு அறிவிப்பு. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் PMRBP என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும் இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் அல்லது விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 July 2026. பரிந்துரைகளை அனுப்பும் போது கவனிக்க வேண்டியவை. பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி குரலில் வரவு எட்டனா என தொடங்கும் துள்ளலான இசையில் வரும் பாடல் பாமா விஜயம் படத்திலிருந்து உங்களுக்காக.
1: வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

கதைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

நிகழ்ச்சியில் துள்ளலான ஒரு பாடலை கேட்டோம். அடுத்ததாக மெல்லிசையில் ஒரு பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில் உங்களுக்காக இதோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி தென் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் க மு ஷெரீப் அவர்களின் வரிகளில் வரும் பாடல் முதலாளி படத்திலிருந்து ஏரிக்கரையின் மேலே என தொடங்கும் அந்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

அந்த

துள்ளலான இசையில் லோலித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஒரு பாடல் இரும்பு திரைப்படத்திலிருந்து.

பி கல்யாணசுந்தரம் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில், திருச்சி லோகநாதன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் இரும்பு திரை. நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது.
2: ஓஹோ.
1: இன்று துத்தி

0: என்னப்பா கேள்வி அது, என்ன உளறாங்க?
1: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
0: நான் திணறதாவது
1: பின்ன என்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
0: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
1: சரி சொல்லுங்க.

வானம் பாடி படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து பாபு படத்திலிருந்து ஒரு பாடல் MS விஸ்வநாதன் குரலில் உங்களுக்காக இதோ.

நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் கைதி கண்ணாயிரம் படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது உங்களுக்காக. இதோ

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி, வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:15 வரையிலும், 8:30 8:55 மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபோலன் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:00 ஹாய் ஸ்நேகிதியே, பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர்

0: ஆர்ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மற்றும் 8 மணிக்கு செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15, பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேர்களே, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நியூஸ் ரெட் பை நவநீதா அதிகாரி ஸ்ரீவாஸ்தவ். Prime Minister Narendra Modi today met the representatives of the Tribal Security Forum in New Delhi. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable. He stated that during the meeting, meaningful discussions were held on various topics related to the development of tribal communities and their empowerment. Union Home and Cooperation Minister Amit Shah has reiterated the government's firm commitment to identify and deport every illegal immigrant from the country. He was addressing a public rally after inaugurating and laying the foundation stone for various developmental projects worth 340 crore rupees in the Gandhinagar Lok Sabha constituency today. Mr. Shah emphasized that the government is committed to securing the borders and eradicating illegal immigration in the country. During his address, the Home Minister also congratulated the West Bengal government for swiftly providing 600 hectares of land to the Border Security Force within a week.
2: Our government's resolve is to identify and deport every single infiltrator from across the country. For this purpose, Prime Minister Narendra Modi ji has decided to constitute a demographic change committee. This high-powered committee will examine the causes behind the artificial demographic changes taking place across the country, suggest measures to address them, and also consider whether any new laws are required for this purpose. The demographic change committee will submit its report within 1 year and we will work towards preventing artificial demographic changes.
3: Demographic change jo hai usko rokne ka hum kaam karenge.
1: Mr. Shah recalled the contributions of Veer Savarkar on the occasion of his birth anniversary. He highlighted his supreme sacrifice and lifelong dedication to the motherland. Rural Development Minister Shivraj Singh Chauhan today released over 10,000 crore rupees to 12 states under the Pradhan Mantri Awas Yojana Grameen through video conferencing. These states include Assam, Chhattisgarh, Gujarat, Haryana, Himachal Pradesh, Jharkhand, Karnataka, Kerala, Punjab, Rajasthan, Tamil Nadu and Uttar Pradesh. Speaking on the occasion, Mr. Chauhan said that Prime Minister Narendra Modi is committed to ensuring that no poor person in the country lives in a kacha house. He stated that 3 crore 91 lakh houses have already been accorded approval under Pradhan Mantri Awas Yojana Grameen against the target of 4.95 crore houses. Highlighting women's empowerment, the union minister stated that nearly 75% of the houses sanctioned under Pradhan Mantri Awas Yojana Grameen are either in the name of women or under joint ownership. Railway Minister Ashwini Vaishnav said that Kazipet Rail Manufacturing Unit in Telangana will manufacture 200 intercity trains in the next 5 years. These trains will be deployed throughout the country for short distance travel. Mr. Vaishnav, along with Minister of State for